0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்

இன்று சக ஆண்டு 1948 சரவண மாதம் 11 தேதி, பராபவருடம் ஆடி மாதம் 17 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:51.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: பல பல.
1: துறவை மேற்கொள்ள விரும்பினால் பொருள்கள் இருக்கும் போதே அவற்றை துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு. குறள் எண் 342 அதிகாரம் துறவு.
0: வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல.
1: துறவை மேற்கொள்ள விரும்பினால் பொருள்கள் இருக்கும் போதே அவற்றை துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு. குறள் எண் 342 அதிகாரம் துறவு.

ஆகாஷவாணி, மதுரை வானொலி நிலையம். மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் பவனி வர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானந்தம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 மத்திய மாலை, 6:35 ஒரு சில கலர் என்ற ஒரு செய்தி. அறிவிப்புகள் விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னையில். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எம் கே மணிமேகலை அவர்கள். காலை 7:00 காலை தின்றல், 7:10 மதுர தின்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாய் அமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், காலை 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.

0: 8:30 மதுரத்தின்றல், காலை 9 மணிக்கு இசை பெட்டகம். தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் மற்றும் சாரதா சிவானந்தம் இருவரின் வீண இசை. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11 மணிக்கு மதுரத்தின்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல். சுபத்ரா ஸ்ரீதன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாச ராவ் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை பிற்பகல். 1 மணிக்கு திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 1:10 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தின்றல். 2:40 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். கற்றுக்கொள்பவர் சோபனா ஸ்ரீராம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு மதுரத்தின்றல். 4 மணிக்கு ஆரா நாடகம் எழுதியவர் ஜி ரெஹனா. பங்கேற்பவர் எல் என் ஜி ரவிசங்கர், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், ஆர் சாந்தினி, எஸ் எஸ் சுந்தரி, விக்னேஷ், பி கே அஜிதா, டயானா, எம் சுரேந்திரகுமார். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 5 மணிக்கு குட்டிஸ் நேரம். 5:30 கிராமிய தென்றல் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லதங்கால் சரித்திரம் தோற்பாவை கூத்து. 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணுமணியும் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பூர் ஒன்றம் வேட்டப்பள்ளி மூலம் விவசாயி கார்மேகமரோட நேர்முகம். 8 மணிக்கு செய்தி இருக்கை. 8:50 மதுரத்தின்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரத்தின்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவி வர்ஷியா அகில் பாரத சங்கீட் சபா. சுதாகர் வேலி அவர்களின் பாட்டு காயல். படைப்பு இந்தூர் வானொலி நிலையம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 11:50 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 11:10 எமது ஒளிபரப்பு நிறைவு. நேர்கள் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
2: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா. ஆனா
1: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: ஆமாங்க.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

கடந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. குனிந்து நில், தொடர்ந்து செல்.

சொன்னதை செய்தவன் எவனும் இல்லை.

இழுக்கும் ஆசைப்படும் எவனும் மிருகமாவதுண்டு. ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு. தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு துணிந்து நில், தொடர்ந்து செல்வா.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடி படர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள், அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவருடைய மனக்கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.

0: போயிட்டாங்க, சீரியலுக்கு போயிட்டாங்களா, என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல, அவங்க பேசுகிறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா என்கிட்டயாவது செல்ஃபோனுமா இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.

0: இன்று பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் கம்பிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி இம்மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கம்பு ஐஸ்கிரீம் தயாரிக்கும் முழு நடைமுறை, சுவை மற்றும் தரமான ரெசிபிகள், சேமிப்பு மற்றும் விற்பனை வழிமுறைகள் குறித்த தகவல்களும் இடம்பெறுகின்றன. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கான அலைபேசி எண் 97 91 56 68 52 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு பயிற்சி. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஒருங்கிணைக்கும் 3 நாள் மைக்ரோ கிரீன் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 5/8/2026 முதல் 7/8/2026 வரை, அதாவது 3 நாட்களுக்கு இப்பயிற்சி நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். இப்பயிற்சி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு 86 68 10 26 00 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். தேன் சேகரித்தல், பதப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் குறித்து அறிந்து கொள்ளலாம். தேனீக்கள் மதுரத்திலிருந்து தேனை உறிஞ்சுகின்றன. வயல்வெளி தேனீக்கள் மதுர சுரப்பிகளிலிருந்து கசியும் தேனை தங்களின் நாக்கினால் நக்கி உறிஞ்சி அத்துடன் உமிழ்நீரையும் கலந்து தங்களின் தேன் இறைப்பையில் சேர்த்து வைக்கின்றன. உமிழ்நீரில் உள்ள இன்வர்டேஸ் என்ற நொதிப்பொருள் மதுரத்தில் உள்ள கரும்பு சர்க்கரையை திராட்சை சர்க்கரையாகவும் பழச்சர்க்கரையாகவும் மாற்றத் தொடங்குகின்றன. வயல்வெளி தேனீக்கள் கூட்டிற்கு வந்ததும் உமிழ்நீர் கலந்த மதுரத்தை இறைப்பையில் இருந்து வாய்வழியே கக்குகின்றன. இதனை கூட்டில் உள்ள வீட்டு தேனீக்கள் பெற்றுக்கொண்டு பலமுறை தங்களுக்குள் வாய்வெளியை பரிமாற்றம் செய்து கொள்கின்றன. இப்பரிமாற்றம் தேனில் உள்ள நீர் அளவை குறைக்க உதவுகின்றது. மேலும் இத்தருணத்தில் கூடுதலாக இன்வர்டேஸ் நொதி தேனுடன் சேர்க்கப்படுகிறது. இறுதியாக தேன் அறைகளில் சேமிக்கப்படுகின்றன. இத்தேன் முதிராத தேன், பச்சை

0: தேன் எனப்படும். இறக்கைகள் கொண்டு விசிறுதல் மூலம் தேனில் உள்ள நீர் அளவு மேலும் குறைக்கப்படுகின்றது. இவ்வாறு தேன் இயற்கையாக பக்குவப்படுத்தப்பட்டு கெட்டிப்படுத்தப்பட்ட பின்னர் தேன் அறைகள் மெழுகு மூடிகளால் மூடப்படுகின்றன. இத்தகைய மூடப்பட்ட அறைகளில் இருக்கும் தேன் முதிர்ந்த தேன் எனப்படும். தேனின் நிறம், மணம், கெட்டித்தன்மை, ருசி மற்றும் அதில் அடங்கியுள்ள பல்வேறு பொருட்களின் அளவு மதுரத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். தேன் அறைகளிலிருந்து தேன் நிறைந்த அடையை தேன் சட்டங்களிலிருந்து பிரிக்காமல் அப்படியே எடுத்து தேன் அறைகளின் மூடியை கத்தியால் சீவிய பின்னர் தேன் எடுக்கும் இயந்திரத்தின் உள்ளே சரியாக பொருந்திய பின்னர் சுற்ற வேண்டும். பின்னர் தேன் சட்டத்தை திருப்பி பொருத்தி மற்றொரு பக்கத்தில் உள்ள தேன் வெளிவருமாறு சுற்ற வேண்டும். சட்டத்திலிருந்து அடை விலகியதாலோ அல்லது சேதமடைந்தாலோ வாழை நார் கொண்டு சரி செய்து மீண்டும் அடைகளை பொருத்திவிடலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை பரிசோதனை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன்.

0: அடைந்தாலோ வாழை நார் கொண்டு சரி செய்து மீண்டும் அடைகளை பொருத்திவிடலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டியன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை பரிசோதனை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளேன். விதை பரிசோதனை என்பது மண் பரிசோதனை, உரப்பரிசோதனை, பூச்சிக்கொல்லி பரிசோதனை போன்று விதைகளின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள பயன்படுத்தும் ஒரு பரிசோதனை முறையாகும். விதை உற்பத்தி விநியோகம் போன்றவற்றில் விதை பரிசோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் நல்ல தரமான விதைகளா என்பதை கண்டறிய மேற்கொள்ளப்படும் உத்திகளே விதை பரிசோதனை முறை ஆகும். இந்திய பொருளாதாரம் என்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது என்பது நம் அனைவருக்கும் அறிந்ததே. விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் இடுபொருள்களின் தரம் மற்றும் உரிய நேரத்தில் தேவைப்படும் அளவு விவசாயிகளுக்கு சரியான விலையில் கிடைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். விதை என்பது உயிருள்ள அடிப்படை இடுபொருளாகும். இதை தேர்ந்தெடுக்கும் போது சிறிய கவனக்குறைவு ஏற்பட்டாலும் மொத்த விளைச்சலும் பாதிக்கப்படும். தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் 15-20% கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தரமான விதை என்பதற்கான தகுதிகள். தரமான விதை என்பது முளைப்பு திறன், இன தூய்மை, புற தூய்மை, நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதம் மற்றும் விதையின் நலம், இது அனைத்தும் சேர்ந்ததே வந்து தரமான விதைகள் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1964 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதலில் விதை பரிசோதனை நிலையம் தோற்றுவிக்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒன்று என்ற வீதம் 30 அங்கீகரிக்கப்பட்ட விதை பரிசோதனை நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. விதை மாதிரியின் வகைகள். விதை பரிசோதனை நிலையத்தில் 3 விதை மாதிரிகள் பரிசோதனைக்கு தகுதியானவை. 1, சான்று விதை மாதிரிகள். வயல் தரத்தில் தேர்வு செய்து அறுவடை செய்யப்பட்டு சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்தம் செய்யப்பட்ட பின் விதை சான்று அலுவலர்களால் மாதிரி எடுக்கப்பட்டு அனுப்பப்படுபவை விதை சான்று விதை மாதிரிகளாகும். இதே ஆய்வாளர் விதை என்பது விதை ஆய்வு பிரிவில் பணிபுரியும் விதை ஆய்வாளர்களால் விதை விற்பனை நிலையங்களில் விற்பனைக்கு உள்ள விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள எடுத்து அனுப்பப்படும் மாதிரிகள் ஆய்வாளர் விதை மாதிரிகள் எனப்படும். இதே பனி விதை மாதிரிகள் என்றால் விதை உற்பத்தியாளர்கள் அல்லது விவசாயிகள், ஏதேனும் ஒரு கூட்டுறவு விதை நிறுவனங்கள், யாரேனும் தங்களின் விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள அவர்களாகவே விருப்பத்திற்காக அனுப்பப்படும் விதை மாதிரிகள் பனி விதை மாதிரிகள் எனப்படும். பயிர்களுக்கு பயிர் விதை மாதிரிகளின் அளவு வந்து மாறுபடும். எடுத்துக்காட்டாக நெல் 50 கிராம் தேவைப்படும், சோளம் 100 கிராம், மக்காச்சோளம், நிலக்கடலை போன்றவற்றிற்கு 500 கிராம் விதை அளவு தேவைப்படும். துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, கொள்ளு போன்றவைகளுக்கு 100 கிராம், எள்ளு 25 கிராம், தக்காளி, மிளகாய், கத்திரி போன்றவைகளுக்கு 10 கிராம் விதை அளவு தேவைப்படும். குறிப்பு: விதை ஈரப்பதம் அறிந்து கொள்வதற்கு மாதிரிகளை தனியாக காற்று புகாத கொள்கலன்களில் சுமார் 50 முதல் 100 கிராம் வரை தனியே அனுப்ப வேண்டும். ஆய்வு முறைகளும் கால அவகாசமும். விதை பரிசோதனை நிலையத்தில் மாதிரி பெறப்பட்டவுடன் விதையின் ஈரப்பதம், புற தூய்மை, பிறரக கலப்பு, முளைப்பு திறன், விதை நலன் அதாவது பூச்சி மற்றும் பூஞ்சான தாக்குதல் போன்ற பரிசோதனைகள் விதை சட்ட விதிகளின்படி பரிசோதனை மேற்கொள்ளப்படும். ஆய்வு முடிவுகள் அறிவிக்க பிடிக்கும் கால அவகாசம்: சாதாரண பயிர்களுக்கு குறைந்தபட்சம் 7 முதல் 15 நாட்கள் தேவைப்படும், கொத்தமல்லி, வெண்டை போன்ற பயிர்களுக்கு 21 நாட்கள் தேவைப்படும். எனவே விவசாயிகள் விதைப்பதற்கு குறைந்தது 15 முதல் 25 நாட்களுக்கு முன்னதாகவே மாதிரிகளை அனுப்பி ஆய்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 130,000 விதை மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் தரக்குறைவான விதைகள் விற்பனை செய்யப்படுவது தடுக்கப்பட்டு விவசாயிகளின் நலன் பேணப்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் தங்களின் விதைகளை விதைப்பதற்கு முன்பே பரிசோதனை செய்து கூடுதல் மகசூல் பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை விதை பரிசோதனை குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் வீரபாண்டியன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியில் 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார்.

0: இந்த நிகழ்ச்சியில் 4285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரி செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கின்னவுர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள இரண்டு குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு

0: வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
3: நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவம் உணர்த்தும் வலிமையான வரி. இவ்வுலகில் உயிரினங்கள் உயிர் வாழ அடிப்படையானது காற்றும் நீரும் தானுங்க. பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் உயிரினங்களுக்கு தேவையான நன்னீரின் அளவு வெறும் 3% சொல்கிறாங்க. அந்த அளவும் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் ஒரு வருத்தமான செய்தி. நிலத்தடி நீர்மட்டத்தின் அளவை குறைய விடாமல் உயர்த்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதே இதற்கு தீர்வாக இருக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு இயற்கை நமக்கு ஒரு தீர்வை தந்திருக்கு. ஆமாம், மரங்கள் தாங்க அது. மரங்கள் தங்கள் வேர்கள் மூலம் மழை நீரை பூமிக்குள்ளே உறிஞ்ச செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதோடு மண்ணரிப்பையும் தடுக்குது. எல்லா மரங்களும் இந்த வேலையை செய்தாலும் ஒரு சில மரங்கள் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. பனைமரம் அதிக மழை நீரை உறிஞ்சி நீண்ட சல்லி வேர்கள் மூலம் நீரை பூமிக்குள் சேமிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கு. அரச மரம் மற்றும் ஆலமரம், இந்த மரங்களோட விரிவான பக்கவாட்டு வேர்கள் மண்ணை பிடித்து நீரை சேமிக்க பெரிதும் உதவுகின்றன. வேப்ப மரம் ஆழமாக செல்லும் வேர்களை உடையதால மழை நீரை பூமிக்கடியில் உள்ள நீர்நிலைக்கு கொண்டுட்டு போகுது. புளிய மரம் வறட்சியான காலத்திலும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதிலும் நீரை உறிஞ்சி மண்ணில் தக்க வைக்கவும் உதவுது. இழுப்பை மரம் பனை மரத்துக்கு இணையான மரம் இது. மழைக்கான மேகங்களை உருவாக்குறதுலேயும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதிலையும் பனை மரம் போலவே இது செயல்படுது. நாவல் மரமும் பலா மரமும், இந்த இரண்டு மரங்களும் நீரை சேமிக்கும் தன்மையோடு மண்ணோட வளத்தையும் மேம்படுத்துது. சரியாக நடப்பட்டு அறிவியல் பூர்வமாக நிர்வகிக்கப்படும் போது மரங்கள் நிலத்தடி நீரை மீட்டெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகின்றன. மழை நீர் ஊடுருவலை அதிகமாக்குது. மேற்பரப்பு வழிந்தோடலை குறைக்கின்றது. மேலும் மழை நீரை நிலத்தடி நீர்நிலைகளுடன் மீண்டும் இணைக்க உதவுகின்றன. நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்புகளாக உயிருள்ள மரங்கள் இருக்கின்றன. இந்தியாதான் நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுக்கும் நாடாக இருக்கு. விவசாயம், தொழிற்சாலைகள் மற்றும் பெருகி வரும் நகர்ப்புற மக்கள் தொகை நிலத்தடி நீர்நிலைகள் மீது பெரும் அழுத்தத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஆழ்துளை கிணறுகள் மூலமாக

0: நிறைய அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறோம். அப்புறம் பாரம்பரியமான நீர்நிலைகளான ஏரி, குளம், ஈர நிலங்கள் போன்றவற்றின் இழப்பும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இவற்றையெல்லாம் விட இன்றைக்கு காலநிலை மாற்றமும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. நிலத்தடி நீரை மீட்டெடுப்பது பயன்பாட்டை குறைத்து கொள்வது மட்டுமல்ல, இயற்கையான நீர் நிரப்பு செயல்முறைகளை மீட்டெடுக்கிறதும் தாங்க. வருங்கால சந்ததியினர் நீர் இல்லாமல் கஷ்டப்படும் நிலையை தவிர்க்க அவங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டத்தை காக்கும் முறைகளை கற்றுக் கொடுப்போம், நாமும் பின்பற்றுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய காலை வணக்கம் சூரே. இனிய காலை பொழுதில் இணைகிறோம் நேர்களை காலை தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 7 மணி. காலை தண்டல் நிகழ்ச்சியில் வளபரம் காத்திருக்கும் பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல்.

காலை தண்டல் நிகழ்ச்சியில் நிறைவாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில்

0: காலை தென்றல் கேட்டீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் இணைகிறோம் மதுரை தென்றல். நேரம் 7:10.
1: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம், பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லியா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மதுர தென்றல் நிகழ்ச்சியில் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜா SP S. ஜானகியின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3 தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1,400 அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3 தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில்

0: பிரியா கங்காசும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும் சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ளது. நவம்பர் 5 வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11 நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென்னமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: தாய் செய்ய வேண்டியது என்னன்னா சரியான பற்றுதல் இருக்குதா அப்படின்னு வந்து கவனிக்கணும். தாய்க்கு வந்து எந்த சமயத்திலும் வலி இருக்க கூடாது. அது எப்படி அம்மாக்கு தெரியும் சரியான பற்றுதல் இருக்கா இல்லையா அப்படின்னா, குழந்தை வந்து மார்பக காம்புல புடிச்சு குடிக்க கூடாது. மார்பக காம்பை சுத்தி இருக்கிற அந்த ஏரியோலான்னு சொல்ற பகுதியில தான் வந்து கவ்வி உறிஞ்சு குடிக்கணும். இதை பார்க்கணும். இரண்டாவது வந்து தாய் வந்து குடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த காம்பை வச்சு மேலுதட்டுல வந்து தொடும் போது அனிச்சையா குழந்தையோட வாய் வந்து நல்லா அகண்டு ஒரு 140 அளவு குழந்தை நல்ல வாயை திறக்கும். அந்த சமயத்துல குழந்தைய வந்து மார்போட சேர்த்தணும், அம்மா குளிஞ்சு குடுக்க கூடாது. சோ அந்த மாதிரி குழந்தையோட வாய் நல்ல வாய் திறந்து இருக்காங்களா, மீன் வாய் மாதிரி மேல் உதடும் கீழ் உதடும் நல்ல விரிஞ்சி இருக்கா அப்படின்றது பாக்கணும். குழந்தையோட தாடை வந்து மார்பகத்துல புதஞ்சு இருக்கணும். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது தாய்ப்பால் வந்து குடுக்கும்போது தாய்க்கு வந்து எந்த வலியும் இல்லாம ஸ்மூத்தா வந்து அந்த தாய்ப்பால் குடுக்க முடியும். நடுவுல தண்ணி தாக எடுத்தா தண்ணி குடிக்கலாம், பதட்டம் இல்லாம இருக்கணும். குடுத்து முடிச்ச பின்னாடி குழந்தைய தோல் போட்டு தட்டி ஏப்பம் வர வைக்கணும். அடுத்த தடவை குடுக்கும் போது அடுத்த மார்பில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அந்த தாய்ப்பால் குடுக்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா தாய்க்கும் சேய்க்கும் நல்லபடியா போகும். குழந்தைக்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது மார்பை எடுத்துட்டு போய் குழந்தையோட வாயில திணிக்க கூடாது. காம்பை மட்டும் சில பேர் திணிப்பாங்க. அந்த மாதிரி ஆகுறதுனால என்ன ஆகும்னா குழந்தை வந்து அந்த காம்பை மட்டுமே வந்து உறிஞ்சி குடிக்கும் போது காம்புல வெடிப்பு வலி வரும், தாய்க்கும் வலி வரும், குழந்தைக்கும் பால் வந்து போய் சேராது. படுத்துட்டு பால் குடுக்கும் போது தாய் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், தூங்க கூடாது. தூங்கினாங்கன்னா சில டைம் என்ன ஆகும்னா அவங்களோட பிரஸ்டோட வெயிட்டே குழந்தைக்கு மேல விழுந்து அது மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ரொம்ப தூக்கமா இருந்தாங்கன்னா கூட வந்து யாராவது தாயோட அம்மாவோ இல்ல கூட ஒரு சப்போர்ட் பர்சன் இருந்து அவங்க கொஞ்சம் கவனிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பால் குடுத்துட்டே போன் பார்க்க கூடாது. இது நம்ம காமனா பாக்குறோம். இப்படி பால் குடுத்துட்டு இருக்கும் போது நம்ம போன் பாக்குறதுனால என்ன ஆகுது, குழந்தை மேல இருக்கிற அந்த பற்றுதல் வந்து மற்றும் பாச பிணைப்பு வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து அந்த ஆக்சிடோசின் சர்ஜ் இருக்கணும், அந்த ஹாப்பி ஹார்மோன் நமக்கு ஸ்டிமுலேட் ஆனாதான் இந்த பாசம் பற்று இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ நம்ம போன் பார்த்துட்டே வந்து இருக்கும்போது நம்ம மைண்ட் எல்லாமே டைவெர்ட் ஆகி கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவசரப்பட்டு சில பேர் அடிக்கடி மார்பை மாத்துவாங்க, இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம், இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாத்தி மாத்தி அப்படி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல குழந்தையோட தாகத்துக்கு

0: கோர் மில்க்னு சொல்ற தண்ணியான ஒரு தாய்ப்பால் வரும். அதுவும் தாய்ப்பால் தான், வெறும் தண்ணி கிடையாது. அதுலயும் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கிற ஒரு திரவம், அது ஃபோர் மில்க். அதுக்கு அடுத்து ஹைண்ட் மில்க்னு சொல்ற கொழுப்பு சக்தி மீந்த, குழந்தையோட வெயிட் போடக்கூடிய கொழுப்பு சக்தி மீதியான ஒரு பால் வரும். சோ இது ரெண்டுமே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா 15-20 minutes ஆகும். நம்ம கரெக்டான கட் ஆஃப் சொல்ல முடியாது, 5 நிமிஷம் கழிச்சு வரும், 10 நிமிஷம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 15-20 minutes தோராயமா கொடுக்கும் போது குழந்தைக்கு வந்து அந்த முழுமே ஃபோர் மில்க் அண்ட் ஹைண்ட் மில்க் ரெண்டுமே வந்து குழந்தைக்கு முழுமையா போய் சேரும் போது குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும். பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து சோப்பு போட்டு கழுவுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கழுவ கூடாது. குளிக்கும் போது ஒரு தடவை வந்து சுத்தமா நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. நம்ம அடிக்கடி வந்து சோப்பு போட்டு கழுவும் போது அந்த இடத்துல ஒரு ட்ரைனஸ் வந்து வரும். நேச்சுரலாவே அந்த ஏரியோலான்னு கருப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி இருக்கும், அது பேர் மான்கோமரி கிளான்ஸ். அதுல வந்து அந்த ஏரியாவை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ்டா வைக்கிறதுக்கு, ஈரத்தன்மையோட வைக்கிறதுக்கு அதுல வந்து ஒரு திரவம் சுரக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் நம்ம அந்த அடிக்கடி கிளீன் பண்றதுனால. அதனால அது தேவையில்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தமா கிளீன் பண்ணி இருந்தா போதும்.
1: மேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் கம்பீரமா நின்றுகிட்டு இருந்தது. அதுல நிறைய பூக்கள் கனிகள் பறவைகள். ஒரு சின்ன பையன் அந்த மரத்தடியில் வந்து விளையாடுறது வழக்கம். மரத்துக்கு அந்த பையன் பேர்ல ஒரு பாசம் உண்டாக ஆரம்பிச்சுட்டுது. பையன் அந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கணும், பழங்களை பறிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காகவே அந்த மரம் தன்னோட கிளைகளை வளைச்சி அவனுக்கு எட்டுற அளவுக்கு தலையை சாய்ச்சி கொடுக்குது. பையன் வந்து பூக்களை பறிக்கிறான், மரம் சந்தோஷப்படுது. மரம் வந்து அன்பின் அடையாளம், அதனால் அது கொடுக்கறதுல சந்தோஷப்படுது. மனிதன் வந்து ஆணவத்தின் அடையாளம், அதனால் இவன் பறிக்கிறதுல சந்தோஷப்படுறான். பையன் வளர்ந்தான், அந்த மரத்தின் மடியிலேயே படுத்து தூங்கினான். பூக்களை பறித்து மலர் கிரீடம் பண்ணி தலையில் சூடிக்கிட்டான். பழங்களை பறித்தான், சாப்பிட்டான். அதை பார்த்து அந்த மரம் சந்தோஷப்பட்டுது. கொஞ்ச நாளாச்சு, பையன் இன்னும் கொஞ்சம் பெரியவனானான். அந்த மரத்து மேலே ஏறி கிளையில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சலாட ஆரம்பித்தான். அவனுக்கு சௌகரியத்தை கொடுக்கறதுல மரத்துக்கு ஆனந்தம், மரத்துக்கு அசௌகரியத்தை கொடுக்கறதுல அவனுக்கு ஆனந்தம். இது அன்புக்கும் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம். பையன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், அவனுக்கு கடமை லட்சியம் எல்லாம் வந்து சேர்ந்தது. படித்து பரீட்சை எழுதி பாஸ் ஆக வேண்டியிருந்தது, அதனால் மரத்துக்கிட்ட வர்றதில்லை அவன். ஆனால் மரம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இவன் உலக விஷயங்களில் மூழ்கிட்டான். தற்செயலாக ஒரு நாள் அந்த பக்கமாக போனான். மரம் அவனை பார்த்துது, மறந்துட்டியா என்ன, நான் உன்னை பார்க்கணும்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னுது. இவன் பார்த்தான், நீ என்ன வச்சிருக்கிற, நான் உங்ககிட்ட ஏன் வரணும், உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லி வர்றேன், ஏன்னா நான் இப்போ பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உனக்கு பணம் தானே வேணும், என்னுடைய பழங்களை பறிச்சிக்கோ, அதையெல்லாம் விற்பனை பண்ணு, பணம் கிடைக்கும் அப்படின்னு தந்த மரம். உடனே இவன் மரத்தில் ஏறினா பழங்களை பறித்தான், பழுக்காத காய்களையும் சேர்த்து பறித்தான்.
5: என்ன செய்யணும்,
4: தன்னோட கிளை கொம்புகள் உடைஞ்சா கூட அதுக்காக அந்த மரம் வந்து கவலைப்படலை, சந்தோஷப்படுதுலாம்
5: என்ன.
4: இவன் பழங்களை ஒழுகிட்டு அந்த மரத்துக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம
5: தெரியாத விஷயங்களை.
4: அதுக்கப்புறம் அந்த பக்கமே திரும்பல, பணம் சம்பாதிக்கிறதுலயே மரத்துக்கு மறுபடியும் வருத்தம்.
5: தெரியாத
4: பல வருஷம் கழிச்சு வந்தான். வா மகனே, என்ன வந்து கட்டி பிடிச்சிக்கணும் அந்த மரம், நான் என்ன இன்னமும் சின்ன பிள்ளையா உன்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு. ஒரு வீடு கட்ட போறேன், உதவ
5: முடியுமா
4: அப்படின்னு
5: மறுபடியும்
4: கொஞ்ச காலம் கழிச்சு அந்த மனுஷன் வயசாயி ரொம்ப கிழவன. அதுக்கப்புறம்
5: தெரியுமா,
4: நான் தூர தேசங்களுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், பிரயாணம் பண்றதுக்கு ஒரு படகு தேவை, அதுக்கு நீ உதவி செய்ய முடியுமான்னா.
5: அதனால தனக்கு
4: ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, என்னுடைய அடிமரத்தை வெட்டிக்கொண்டு அந்த மரம். அவன் வெட்டினா படகு செஞ்சான், போயிட்டான். இனிமே திரும்பி வருவான்.

0: மாட்டானோ அது தெரியாது. ஆனால் இந்த அடிமரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது அன்பின் அடையாளம், அவன் ஆணவத்தின் அடையாளம். அன்பு வந்து கொடுக்கறதுக்கு தான் ஆசைப்படும், ஆணவம் வாங்கிறதுக்கு தான் ஆசைப்படும். இப்படி ஒரு கதையை ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மால் ஒருத்தன் கடல் கடந்து போயிருக்கிற என்னுடைய சிநேகிதம் வரப்போகிறான், அவனுக்காக இந்த கடற்கரையில் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னா என்னடா அவ்வளவு பிரியமா அவன் பேரில் அப்படின்னு கேட்டோம். அப்படி இல்லைங்க, அவன் போகும்பொழுது நான் இங்கே கட்டி வச்சுருந்த என்னோடய படகை கடத்திட்டு போட்டான், திரும்ப வந்ததும் அவனை கொஞ்சம் கவனிக்கணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
1: நேர்களை இதுவரை கேட்டீர்கள் என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைகிறோம். மதுரை தண்டல். இன்றைய மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். சங்கர் மகாதேவன் குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீராம் பார்த்த சாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ, குரல்களில்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க.

0: தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் டிம்பா மாணிக் விநாயகம் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து டிப்பு கௌரி ராஜஹாசன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ஆசை வச்ச ராசா.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நாம் இணைந்திருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். தொடரும் மதுரத்தென்றலில் நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்திலிருந்து கே சித்ரா அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் இதோ வளம் வர காத்திருக்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் முதல் பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பி. ஜெயச்சந்திரன் குரல்களில் பாடல் ஒழிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா குரல்களில் பாடல் வளமர காத்திருக்கிறது நேயர்களே. இனி பாடலை கேட்போம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வர காத்திருக்கிறது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களை. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க ஒரு காவல்காரன் படத்திலிருந்து மனோ பி சுசீலா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.
2: ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா போவாய், ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு

நிகழ்ச்சியில் நிறைவாக கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல் கேட்டீர்கள் நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடர்கிறது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம்.
3: சிவானந்தம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கர்நாடக சங்கீத பிரிவிற்கு தலைவராக பணியாற்றியுள்ளார். பிறகு இசைக்கல்லூரியில் வீணை பேராசிரியராக பணியாற்றினார் என்பது சிறப்புக்குரியது. இவருடைய சங்கீத தொண்டிற்கு பாராட்டும் விதமாக இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதினை கொடுத்து சிறப்பித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம் அவர்களும் சாரதா சிவானந்தம் அவர்களும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை சாகித்யங்கள் சிலவற்றை வீணை இசையில் வழங்குகிறார்கள். தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ராமப்ரியா ராகத்தில் சாகித்யம் ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீண இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் பொன்னையாப்பிள்ளை சாகித்ய

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் கே பி சிவானந்தம், சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை ஒலிபரப்பாயிற்று. தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 10 மணி. நிகழ்ச்சியில் வளவரம் காத்திருக்கும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காசி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஹரிஹரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் அவர் குரலில் பாடல் ஒலிக்கிறது.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உணர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரையில் 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் என்னாசை ராசாவே திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: அப்பா டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: பொறுமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, திரை இசை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தவமாய் தவமிருந்து திரைப்படத்திலிருந்து. சபேஷ் முரளி இசையில் சபேஷ் மற்றும் ஜெயக்குமார் குரல்களில் பாடல் வளம் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலி 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:30. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில் ஸ்வர்ணலதா மற்றும் ஜெயச்சந்திரன் குரல்களில்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட

0: கலந்து சாப்பிட்றதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிக பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
7: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
8: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
7: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
6: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
7: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
8: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
7: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
6: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
7: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
8: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
7: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
6: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
9: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: ஹலோ, யாருப்பா பேசுறது?
11: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
10: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
11: நீங்க செல்லம்மா தானே?
10: நான் தான் செல்லம்மா, என்னவா?
11: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
10: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
11: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
10: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1,00,000 ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நாடி நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
11: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவோம்.
10: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
11: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவோம்.
10: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
11: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
10: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
11: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
10: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
11: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
10: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
11: பாட்டி? பாட்டி
10: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
12: பாட்டி நீ இன்னும்
11: தேவையற்ற

0: ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:40. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்து வரும் பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜகுமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:50. இனி நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் திரைப்படம் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பரத்ராஜ் இசையில் கே சித்ரா குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் சித்திரா குரல்களில் பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைகிறோம். மதுரை தென்றல் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் மதுரை தென்றல் அளிக்கும் முதல் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கே சித்ரா உன்னிமேனன் குரல்களில்

ஸ்ரீனிவாசன் சித்ரா உன்னிமேனன் குரல்களில் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து. ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பிபி உதித் நாராயணன் பல்லவி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர்களுடன் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிப்பு சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில நுழைப்பே சொல்லி போயிட்டான்.

சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
4: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
5: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
4: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
5: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
4: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
6: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
5: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
4: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
7: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
6: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மகாலட்சுமி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையாக இனி தொடரும் பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பல்லவி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை தென்றல் கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். கேட்பதற்கு முன் விளம்பரம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 சங்கீதசாலர் சாரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சுபத்ரா சீதரன் அவர்களின் பாட்டு. பன்னிரண்டு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10

கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஷோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 3 மணிக்கு மதுரை தென்றல், 4:00 ஆரா. நாடகத்தை எழுதியவர் சுல்தானா அவர்கள். பங்கேற்பவர் எல்என்ஜி ரவிசங்கர், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், ஆர் சாந்தினி, எஸ் எஸ் சுந்தரி, விக்னேஷ், பி கே அஜிதா, டயானா, எம் சுரேந்திரகுமார். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி. மாலை 5 மணிக்கு குட்டிஸ் நேரம், 5:30 கிராமிய தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல், கோபுரங்கள் சைவதலை படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. ஆர். சிவகுமார். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி கார்மேகம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிபாஷி அகில பாரதிய சங்கீத் சபா, 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவடையும். இதுவரை எமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் பற்றி அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசைச்சாரல். இன்றைய இசைச்சாரல் நிகழ்ச்சியில் அன்னவரப்பு ராமசுவாமி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலாவதாக நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம் ஆதிதாளம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுபத்ரா ஸ்ரீதரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1,00,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 மணி நேரம் சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவு

0: முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522 லட்சம் குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5,892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1,705 வழக்குகள் பதிவு செய்து 1,710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவை சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1,500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100க்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.

0: ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளுக்கான மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் வரும் 5 தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, வேலூர் மாவட்டம் சீக்கராஜபுரம் கே பிரதீபன் அவர்களுடன் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்த

நேர்முகம் இடம்பெறும். 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் டாக்டர் எம் லலிதா, எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை கேட்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பரூர் எம்கே ஆனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 அகில பாரத உரைச்சித்திரம் ஹிந்தியில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, இதே அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:40 இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி, மாணவி ஷோபா ஸ்ரீராம் வழங்கும் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதிதாளம், மாரிமுத்தாப்பிள்ளை வழங்கும் முதல் பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4 மணிக்கு ஆரா நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஜி ரெஹனா சுல்தானா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் தேசபக்தி பாடல்கள். 5:30 கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கும் நல்லதங்காள் சரித்திரம் தோர்பாவை கூத்து இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அண்மையில் வேலூர் மாவட்டம் தேவரிஷி குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் நிலத்தடி நீர் மேம்பாட்டுத் திட்ட தொடக்க விழாவின் வானொலி தொகுப்பு, 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம், 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரத சங்கீத சபா, சுதாகர் தேவ்லே வழங்கும் கயால்.

0: மாலை 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி பாடல்கள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். நேயர்களே, நாளை காலை இதே அலைவரிசையில் 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சார நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் வழங்கும் பாட்டு கேட்கலாம். வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் வழங்கும் மிருதங்கம். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:40 ஹிந்தி பாடற்பயிற்சி, ஆசிரியர் நீலாவதி மேஹனி, மாணவர் பிரியம் பிரதீக்ஷா. 6:10 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியில் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 7:10 மாவட்ட செய்திகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். நேரம் 1 மணி ஆவதற்கு சில நொடிகள்.
1: நேரம் 1 மணி.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம் நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: எச்சரிக்கையா இருங்க.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே

0: இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், ஆர்பிஐ இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மாமா.
0: ஹாய்.
2: ஆர்பிஐ சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இதுவரை விளம்பரங்கள் கேட்டீர்கள்.

0: Islamabad. Uzbekistan's Minister for Foreign Affairs, Saidov Bakhtiyor Odilovich, will undertake an official visit to India from today until the 5th of this month. According to the Ministry of External Affairs, during his visit, Odilovich will call on President Draupadi Murmu at the Rashtrapati Bhavan and also meet External Affairs Minister Dr. S. Jaishankar. He is also scheduled to attend a business forum in Delhi. Amid widespread havoc caused by heavy rain in Kerala, the India Meteorological Department has issued an orange alert for 12 districts of the state. 8 people have been reported dead, while 8 others remain missing in rain-related incidents. More than 5,792 people have been shifted to 209 relief camps opened in the affected areas. The drop in the rainfall intensity since yesterday has brought some relief. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over Karnataka, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Rajasthan, Sub-Himalayan West Bengal and Sikkim today. The IMD forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Punjab, Chandigarh, Uttarakhand, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. The weather agency has also advised fishermen not to venture into parts of the North Arabian Sea till tomorrow and few parts of the East Central Arabian Sea from the 3rd to the 6th of this month. In badminton, India's Tanvi Sharma claimed her maiden BWF World Tour title, defeating Vietnam's 6-seeded Nguyen Thu Binh to win the Taipei Open Super Women's Singles title today. The 17-year-old Tanvi became the youngest Taipei Open champion, surpassing Taiwan's Tai Tzu Ying. She is also the first Indian woman to win the title since Saina Nehwal in 2008. At the Glasgow Commonwealth Games, India's medal hunt enters the final day with judo and track cycling offering the last opportunities to add to the tally. Avtar Singh in the men's 100kg, Yash Ghangas in the men's plus 100kg and Ishroop Narang in the women's 78kg category will lead India's judo challenge. And that is the end of this news bulletin.
1: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है।
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் சார், உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: என்னுடைய பெயர் டி ஜெயராமன். நான் 1971 கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் சேர்ந்து 2006 இளநிலை வேளாண்மை அலுவலராக பணி ஓய்வு பெற்று தற்சமயம் திண்டுக்கல் சின்னாளபட்டியில் ஏடிசி குடியிருந்து வருகிறேன்.
2: நல்லதுங்க சார். சார், உங்களுடைய சொந்த ஊர் எதுங்க சார்? அதாவது சொந்த ஊர், நீங்க உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பள்ளி பருவம்
4: கோவை பெரியநாயக்கன்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவில் 2 வேளாண்மை பட்டை படிப்பு படித்துள்ளேன்.
2: நல்லதுங்க சார். திண்டுக்கல்ல உங்களுடைய பள்ளி படிப்பு, கோயம்புத்தூர்ல வந்து உங்களுடைய 2 பட்டய படிப்பு முடிச்சீங்க. சரிங்க சார். உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்க அப்பா அம்மா உங்களோட கூட பிறந்தவங்கள சார்?
4: என்னுடைய அப்பா ஒரு விவசாயி, என் அம்மாவும் கூலி வேலை செய்திருந்தார்கள். என்னோட 4 தம்பிகள், 2 சகோதரிகள்.
2: எந்த வருஷம் சார் நீங்க உங்களுடைய பட்டய படிப்பை முடிச்சீங்க?
4: 1968-70 படிச்சு முடிச்சுட்டு சார், என் அப்பா விவசாய வேலையில என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். அதற்கு பிறகு வந்து 71 எனக்கு வந்து கோவை வேளாண்மை கல்லூரியில் வேளாண்மை பொருளாதார பிரிவில் உதவி வேளாண்மை அலுவலராக பணியில் அமர்த்தப்பட்டேன்.
2: சார், உங்களுக்கு நினைவு இருக்கா, முதல் முதல்ல வந்து நீங்க அரசு வேலையில சேர்ந்த அந்த முதல் நாள், அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: வந்து சபரிமலை யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வர்றேன் சார். வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வந்து இந்த பணியில் சேர்ந்ததற்கான அந்த ஆர்டரை வந்து எனக்கு கிடைக்குது சார். கிடைச்ச உடனே

0: நான் உடனே வந்து கோயம்புத்தூர் போகின்ற அந்த போக்குவரத்து செலவு கூட சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில உறவினர்களிட்ட ஒரு கைமாத்தாக 300 ரூபாயை வாங்கி கொண்டு நான் கோயம்புத்தூர் சென்றேன்.
1: அரசு ஊழியரா இருந்து முதல் மாத சம்பளம் எவ்வளவு சார் வாங்கினீங்க, அது என்ன சார் பண்ணீங்க?
0: எனது முதல் மாத சம்பளம் 200 ரூபாய், அதில் 100 ரூபாய் எனது சொந்த செலவு, 100 ரூபாய் என் தந்தைக்கு வீட்டு செலவுக்காக அனுப்பி வைத்துள்ளேன்.
1: சரிங்க சார், இப்ப உதவி வேளாண் அலுவலரா வேலைக்கு சேர்ந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அங்க உங்களோட வேலையுடைய தன்மை என்னவா சார் இருந்துச்சு, என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க?
0: அதாவது அந்த வேளாண்மை பொருளாதார பிரிவில் சாகுபடி செலவினை கணக்கிடும் திட்டத்தில் பணி செய்யும் போது, அதாவது ஒரு தாலுகாவில் ஒரு 3 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் தங்கி இருந்து ஒரு 10 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களின் அன்றாட சாகுபடி செலவு என்ன ஆகிறது என்று அவர் பண்ணைக்கு சென்று நேரடியாக அதை நான் வந்து கணக்கெடுத்து தலைமையகத்துக்கு அனுப்பி

பசிமத்தெங்கும் வேற்றுமையாய் கருதா.

0: கொடி.
1: சரிங்க சார், உங்களுடைய வேலைக்கு இடையில உங்களுடைய திருமண வாழ்க்கை, நீங்க எப்ப கல்யாணம் முடிச்சீங்க, உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
2: என்னுடைய திருமண வாழ்க்கையை வந்து 1980 திருமதி ஜெயமல்லி அவர்களுடன் எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு குழந்தைகள் வந்து ஒரே பையன், அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்று பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மருமகள் வந்து திருமதி பிரீத்தி சிம்மையராஜா, அவங்க ஒரு பொறியியல் பட்டதாரி. எனக்கு வந்து ஒரு பேரன், ஒரு பேத்தி மூத்தவங்க, பேரன் இளையவங்க. பேத்தி வந்து டி கவிகை அதிதி, 3rd standard படிக்கிறாங்க. ரெண்டாவது பேரன் டி ஆதித்யாராம், 1st standard படிக்கிறார்.
1: நல்லதுங்க சார், அந்த காலத்திலேயே வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். சிறு குடும்பமே சீரான குடும்பம் அப்படிங்கிறது.
2: லேட் மேரேஜ் தான் சார்.

0: சரிங்க சார். இப்போ வந்து திருமண வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சிட்டீங்க, திருமணம் முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்படி சார் குடும்ப வாழ்க்கையும் வேலையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க?
1: அதாவது திருமணம் ஆகி நத்தத்தில் தனியாக நானும் என் மனைவி குடித்தனும். அவங்களுக்கு மாதாந்திரமாக ஒரு 100-200 அவங்களுக்கு கொடுத்து விட்டு வருவேன்.
0: சரிங்க சார். அதாவது நீங்க ஆபீஸ் போன பிறகு மேடம் வந்து வீட்டை குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிதானங்க சார்?
1: ஆமா ஆமா, நாங்க அங்க தனியா இருந்ததுனால வீட்டோட அவங்க.
0: சரிங்க சார். இப்ப இப்ப கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் எல்லாம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து டிரான்ஸ்பர் போனீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அரக்கோணம் சார், அரக்கோணத்தில் வேலை பார்த்தேன். அதை முடித்து விட்டு பவானியில் வேலை பார்த்தேன். பவானியில இருந்து அம்பாசமுத்திரம் வந்தேன். அம்பாசமுத்திரத்துல இருந்து திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து பல்லடம் தாலுக்காவுக்கு சென்றேன். பல்லடம் தாலுக்காவில் இருந்து மறுபடி மதுரை வடக்கு தாலுக்காவுக்கு பொதும்பு கிராமத்தில் வேலை பார்த்தேன். அது முடித்து விட்டு நத்தம் கிராமத்திற்கு வந்தேன். நத்தம் கிராமத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு திருமணமானது. அது முடிந்து திரும்ப வந்து நான் திருச்சி சோமரசம்பேட்டைக்கு மாறுதலாகி சென்றேன். திரும்ப அங்க இருந்து மறுபடி மேலூருக்கு வந்தேன். மேலூர் தாலுக்காவில் இருந்து திரும்ப தோட்டக்கலை கல்லூரி பெரிய குளத்திற்கு மாறுதல் வாங்கி வந்தேன். அங்க பணியாற்றும் போது 1992 எனக்கு வேளாண்மை மேற்பார்வையாளராக பதவி ஏற்பெற்று அங்கிருந்து தேசிய பயர் வகை ஆராய்ச்சி பம்பன் நிலையத்திற்கு பணி அமர்த்தப்பட்டேன்.

0: நல்லதுங்க சார். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஊர்களையும் கடந்து நீங்க வந்து பயணிச்சிருக்கீங்க சார்.
1: வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைச்சது அங்கிருந்து மறுபடியும் நான் வந்து பெரிய குளத்துக்கு வந்தேன். பெரிய குளத்துல இருந்து நான் திண்டுக்கல்ல இருந்து தங்கி தினமும் வந்து தோட்டக்கலை கல்லூரி சென்று பணியாற்றி வந்தேன்.
0: குழந்தைகள் எங்க சார் படிச்சாங்க உங்க பசங்க? உங்க பையன்?
1: எங்க பசங்க ஆரம்ப கல்வி வந்து சின்னாலப்பட்டி விக்டரி ஸ்கூல்ல படிச்சாங்க. அது முடிச்சுட்டு மறுபடியும் பெரிய குளம் போகும்போது அங்க 7th டே ஸ்கூல்ல படிச்சாங்க. அது முடிச்சு நான் மறுபடியும் பம்பன் போகும்போது அவங்க திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்ல MSP சோழநாடு ஸ்கூல்ல படிச்சாங்க.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
1: கல்லூரி வந்து RVS இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல படித்தாரு. அங்க வந்து MSc IT படித்தாரு. அது முடிச்சுட்டு சத்தியபாமாவில் வந்து MTech படிச்சுட்டு காந்திகிராமம் டீம்டு யூனிவர்சிட்டியில முனைவர் பட்டம் பெற்றாரு. பட் அதுக்கு பிறகு வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் காலேஜில் உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு.
0: நல்லதுங்க சார், அதாவது உங்க குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார், இப்போ ஒரு அரசு பணி அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓய்வு பெறும் காலம்னு உண்டு.
1: உண்டு, கண்டிப்பா.
0: நீங்க எந்த வருஷம் எந்த ஊர்ல சார் நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆனீங்க? ரிட்டையர்ட் ஆன அந்த நாள், அந்த உங்களுக்கு ஓய்வு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல நடந்த அந்த பசுமை மாற நினைவுல எங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார்.
1: அதாவது எனக்கு 2006 May 31 எனக்கு பணி ஓய்வு கிடைக்கப்பட்டேன். பணி ஓய்வு கிடைக்கும் அந்த நேரங்களில் நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சரியான ஒரு திட்டம் வகுக்கப்படாமல் ஒரு இதாகவே இருந்தேன். அப்ப எல்லாரும் என்னோட நண்பர்கள்லாம் வந்து நாளைக்கு காலையில உங்க வாட்டுக்கு பைய தூக்கிட்டு கல்லூரிக்கு வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அவங்க அதோட வந்து அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் மற்றபடி அலுவலக நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா விஷயங்களும் எனக்கு உதவி பண்ணாங்க. அதையெல்லாம் நான் மறக்க முடியாது.
0: கிட்டத்தட்ட அரசு பணியில 36 காலம் வேலை பார்த்திருக்கீங்க சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அரசு பணி நாட்கள் அப்படின்னு எதை சார் சொல்லுவீங்க?
1: பெரிய குளத்துல வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணையில நான் வேலை பார்த்தது ஒண்ணு. அங்க வந்து நான் கற்றுக்கிட்ட அந்த ஒட்டுக்கட்டுதல், அந்த கிராசிங் ஒர்க் செய்யற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் படிச்சேன். ஆனா அதை வந்து பிராக்டிக்கலா வந்து நான் அங்கதான் வந்து அந்த கற்றுக்கிட்டேன். அது எனக்கு இன்னைக்கு வந்து இங்க ஏடிஎஸ் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல அந்த பார்க் மெயின்டெனன்ஸ் நான் வந்து இந்த ஓய்வு காலத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க சார், 2006 ஓய்வு பெற்றீங்க, இப்ப கண்டிப்பா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க.
1: ஆமா சார்.
0: சார், இப்ப ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி சார் போகுது இப்ப?
1: சார், ஓய்வு காலத்துக்கு பிறகு 2007 வந்து எங்க குலதெய்வம் கோயில் கட்டணும் சார். அதை வந்து அதனுடைய இதை வந்து தலைமை பொறுப்புல நான் இருக்கிறேன். அதை அடுத்து வந்து இந்த சின்னாலப்பட்டி ஏடிஎஸ் நகர்ல நான் குடியிருக்கும் பகுதியில வந்து அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன்ல செக்ரட்டரி

0: அதை வந்துட்டு ஓய்வு பெற்ற ஒரு அலுவலர் சங்க ஆத்தூர் வட்டக்கிளையில வைஸ் பிரசிடண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இந்த ஏபிஎஸ் நகரோட இது பூங்காவ பராமரிப்பு வேலைகள் நான்
1: பார்த்தேன்.
0: என்னுடைய அன்றாட பொழுதுபோக்கு அன்றாட வேலைகள் இதுதான் சார்.
1: ஆக்டிவா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய அரசு பணி, இப்ப ஓய்வு பணி, இப்ப வந்து நீங்க ஓய்வுலயும் வந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர், அதாவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்க கஷ்ட நேரத்திலேயே வந்து உதவி செஞ்சு முன்னேற்றத்திற்கு உதவி செய்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிட்ட யார சார் சொல்லுவீங்க?
0: என்னுடைய நண்பர் சிங்கராஜ், அவரும் ஒரு உதவி வேளாண்மை அலுவலராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு அவர் வந்து எல்லாம் என்னோட என் திருமணம் மற்றபடி என் குழந்தைகள் படிப்பதற்கு சிரமப்பட்ட நேரங்களில் அவங்க எல்லாம் வந்து எனக்கு பணமா வந்து உதவி பண்ணி உதவிகரமா இருந்தாங்க சார். அதை நான் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் எனக்கு கல்வியும் பண உதவியும் உதவி செய்த எனது நண்பர் எஸ் சிங்கராஜ் உதவி வேளாண்மை அலுவலர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து செய் நன்றி மறவா பண்பு, அதாவது என்றோ அவர் செஞ்ச உதவியை வந்து இப்ப வரைக்கும் மறக்காம வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
0: அப்புறம் சார், என்னோட துணைவியாரு நான் வந்த பிறகு எனக்கு இந்த வேலையில வந்து ஈடுபாடுகளை அதிகரித்து அதுக்கு உதவிகரமா இருந்தவங்க முறையில நான் அவங்களுக்கு இந்த சமயத்துல நன்றி தெரிவித்து, திருமதி ஜெயமல்லியா என்னுடைய மனைவி அவர்கள் என்னுடைய பணி நேரத்திலும் எனக்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்து என்னை பணி சிறப்பாக உதவி, அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நல்லதுங்க சார். அதாவது வந்து உங்க மனைவிக்கு வந்து இப்ப நன்றி சொல்றீங்க, கண்டிப்பா கேட்கறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.

0: சார் இப்போ வந்து என்ன சார் காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் எப்படி சார் உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு?
1: சார் காலையில நான் ஒரு 4:30 வந்து எந்திரிப்பேன் சார். எந்திரிச்சு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போறேன் சார். வாக்கிங் போயிட்டு வந்து திரும்ப வந்து ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு அந்த பேப்பரை வாசிப்பேன். வாசிட்டு அப்படியே பார்க்கு போய் இங்க ஏதாவது தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த ஹோஸ் பைப்பு போட்டு தண்ணி பாய்ச்சுவேன் சார். இதுல வந்து எனக்கு அந்த ஏடிஎஸ் நகர் மக்கள் எல்லாரும் வந்து என்ன பாராட்டுவதோட என்னுடைய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க சார்.
0: சரிங்க சார். அதாவது

0: அரசு பணி ஓய்வு பெற்றாலும் சரி, இப்பவும் வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை நல்லா செஞ்சிட்டு இருக்கீங்க சார்.
1: ஆமா சார்.
0: உங்களுடைய பொழுதுபோக்கு வேற என்னென்ன சார் பண்றீங்க?
1: குலதெய்வம் கோயிலுக்கு போவேன், அங்க இருக்கிற வேலைகளை செய்வேன். அதுக்கு அடுத்து வந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துல கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துல போய் கலந்துகிட்டு அதுல என்ன செய்ய வேண்டியமோ அந்த வேலைகளை செய்வேன். ஏடிசி நகர் நலச்சங்கத்தினுடைய அமைப்புல இருக்கிறதுனால அது சம்பந்தமான வேலைகள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு கூட்டத்தை நடத்தி அந்த வேலைகளை முனைப்புடன் நடத்தி போக ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார்.
0: சார், இப்ப உங்களுடைய காலகட்டங்கள் 1960-70களில் நீங்க பார்த்த இந்த சமுதாயத்துக்கும் இப்ப 2025 பாக்குற சமுதாயத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் சார் நீங்க பாக்குறீங்க?
1: அன்னைக்கு வந்து உழைப்புங்கிறது வந்து எல்லாரும் உழைப்பு தேடி போனாங்க சார். இன்னைக்கு வந்து உழைக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அந்த சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அடுத்து விவசாயத்துல எல்லாம் வந்து நிறைய உப தொழில்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு. படிச்சுட்டு வந்தவங்களும் அந்த தொழிலுக்கு போறதுக்கு விருப்பப்படல. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும், அந்த ஜாப் மட்டும்தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல படிச்சுட்டு சும்மா இருக்கல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, வேலை கிடைக்கிற வரையில் சும்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஆரம்ப அதாவது உயர்நிலை பள்ளியை படிக்கும் போது கிராமத்துல இருந்து நடந்தே வருவோம், நடந்து வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு மறுபடியும் போவோம். போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா எங்க அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க அம்மா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்க அந்த வேலையில நாங்க பங்கெடுத்துக்குவோம். அதே மாதிரி அந்த காலத்துல சைக்கிள் இருந்தது. சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் வாங்கக்கூடிய பொருளாதாரம் அன்னைக்கு நிலைமையில எங்கிட்ட இல்ல. அதுக்கு பிறகு இன்றைக்கு காலகட்டத்துல வந்து சைக்கிள்ங்கிறது அபூர்வம். எல்லாருமே கல்லூரி லெவலுக்கு போகும்போது பைக் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்புகளும் வந்து இன்னைக்கு இம்மிடியட்டா இது பண்ணிக்க முடியுது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் போட்டு 3-4 நாள் கழிச்சுதான் நமக்கு வந்து ஒரு இது வரும். இன்னைக்கெல்லாம் இம்மிடியட்டா வந்து யாரோடவும் உடனே பேச முடியுது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல.
0: அந்த கால மனிதர்களுக்கும் இந்த கால மனிதர்களுக்கும் நீங்க பார்த்த வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: அந்த காலத்து மனிதர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். ஆனா இந்த காலத்தில் வந்து நாம தேடி போனாலும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து ஒழுங்குகிற ஒரு காலமாக கட்டமாகவே நான் பாக்குறேன்.

0: சார்.
1: காலையில வாக்கிங் போயிட்டு வந்த உடனே சூடா தண்ணி ஒரு 6 லிட்டர் குடிச்சிருவேன் சார். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு 8:30 வந்து டிஃபன் சாப்பிடுவேன் சார். அதாவது இட்லி தோசை அதுவும் இல்ல அப்படின்னா வந்து பழைய கஞ்சி இருந்தா கூட நான் அதை விரும்பி சாப்பிடுவேன். பிறகு வந்து நண்பர்களை சந்தித்து ஏதாவது அந்த குடும்ப விஷயங்கள் மற்ற அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் பேசி கொஞ்சம் அவங்களையும் ஒரு இதுக்கு மனநிலைக்கு நல்ல மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
0: இந்த வயசுலயும் பார்த்தோம்னா நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு ஆக்டிவா ஒரு நலச்சங்கத்தின் செயலாளராக இருக்கீங்க, பூங்காவை பராமரிச்சுட்டு இருக்கீங்க, லைஃப் வந்து ஒரு ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். இந்த சூழ்நிலையில இப்ப 60 வயசு ஆயிடுச்சுனாலே போதும்டா லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க நிறைய மக்கள், அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல இருந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது அவங்க வந்து ஒரு ரொட்டீனா ஒரு பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கணும் சார். ஒரு நாள் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம், என்ன விஷயமா அவங்க கிட்ட பேசலாம், அல்லது இன்னைக்கு ஒரு பொது இடத்துக்கு போறோம், ஒரு மீட்டிங் போறோம், அதுல என்ன விஷயம் வந்து நாம விரும்புறோம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து முதல்ல தீர்மானிக்கணும் சார். அவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், 4 பேர்த்து கூட பேசணும், 4 பேர்த்து கூட தன்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கணும், அவங்களோட உதவிகளை வாங்கி அவங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், பொது வேலைகளை வந்து விரும்பி செய்யணும்
0: சார். நிகழ்ச்சி நிறைவா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க வந்து அரசு பணியில வந்து பல்வேறு தரப்பட்ட அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள் விவசாயிகள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: காலகட்டத்துல வந்து நம்ம பெற்றவங்க வந்து படிக்க வச்சு இந்த சூழ்நிலையில அவங்களை கொண்டு போய் முதல் இல்லத்துல சேர்க்கிற அந்த மனப்பாங்க வந்து மாத்தணும் சார். அவங்க வந்து கிடைக்கிற வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், அதையும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட செய்யணும், அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கால இளைஞர்கள் எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் ஒரு இன்வால்வ்மெண்டோட உழைக்க தயாரா இருக்கணும், அதே மாதிரி அவர்கள் தன்னை பெற்றவர்களையே சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்ததை அறவே ஒழிக்க வேண்டும். அடுத்து வந்து அவர்கள் ஒரு வேலையில வந்து கண்ணீர்த்தோடவும் கடமை உணர்வோடவும் வேலை செய்ய தயாராகணும். இது என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள். இந்த காலகட்டத்தில் தன்னை பெற்றவர்களை அவர்களுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னோட விருப்பம். இந்த கால இளைஞர்கள் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதுல ஒரு இன்வால்வ்மெண்டோட செஞ்சாங்கன்னா எந்த துறையிலையும் அவங்களால முன்னேற்றம் அடைய முடியும், அதை சக்சஸா பண்ண முடியும்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய 1960 கால கட்டங்கள் எங்களை இழுத்துட்டு போயிட்டீங்க. அன்றிருந்து உங்களுடைய பள்ளி பருவம், நீங்க வந்து அதை மேற்கொண்டு படித்த பட்டய படிப்பு, உங்களுடைய அரசு பணி, உங்களுடைய குடும்ப பின்னணி பத்தி நல்லா சொன்னீங்க. ஆன பிறகு கூட இப்பவும் வந்து சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்பவும் நலசங்கத்தின் செயலாளர் இருந்து இருக்கீங்க, ஒரு பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிவாவா இருக்கீங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய பேட்டி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் மதுரை வானொலி நிலையத்தில் பங்கேற்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இருந்தா கசக்கும், கொஞ்ச அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா ஆயிரம் இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி

0: வந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும்.
1: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற இளநிலை வேளாண்மை அலுவலர் டி ஜெயராமன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.
4: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்யவுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.

0: தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், வருங்கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர், சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தை அடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பவானி சாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவை ஒட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்த வியாபாரிகள், உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாய விலை கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான

0: குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030 ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதைப் பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம் நேயர்களே.

0: இன்றைய மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில் காலத்தில் அணியாத பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடக்கமாக நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.
1: எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காலத்தால் அழியாத காவிய கானங்களாக பழைய பாடல்களில் வரிசையில் அடுத்து ஒளிக்கவிருக்கும் திரைப்படம் அரசிலங்குமாரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாதிரி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா,

0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து

நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுவானும் போலே நாம் நிலவு போல தேய்ந்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 2:35. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க இருக்கும் திரைப்படம் பாபு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது.

0: நேரம் 2:40. இசைப்பயிற்சி. ஆசிரியர் பி. கிருஷ்ணமூர்த்தி, மாணவர் ஷோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: மாமா, இன்னைக்கு வந்து ஒரு மாரிமுத்தா பிள்ளைகளுடைய கீர்த்தனையை பற்றி, அந்த கீர்த்தனையை உனக்கு சொல்லுக்கிறதா இருக்கேன். தியாகராஜ சுவாமிகள், தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் வந்த மும்மூர்த்திகளுக்கு முன்னால் அநேகம் பேர் நிறைய கீர்த்தனைகளை பண்ணி அவளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காள். அதில் வந்து புரந்தரதாசர், அன்னமாச்சாரி எல்லாரும் வந்திருக்க மாதிரி தமிழ்லேயுமே தியாகராஜ சுவாமிகளுக்கு மும்மூர்த்திகளுக்கு முன்னால் பலவித கம்போசர்ஸ் இருந்திருக்காள். அதில் தமிழில் வந்து முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல குவிராயர்னு மூணு பேர் அவள் தமிழ் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாள். அவள் வந்து நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கா. ஆனால் அவளுடைய கீர்த்தனைகளெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றுறதுக்குள்ளான சிஷ்ய பரம்பரை ஜாஸ்தி இல்லாததுனால சிலது தான் கிடச்சிருக்கு. அதில் மாரிமுத்தா பிள்ளை அப்படிங்கிறவர் சிதம்பரத்துக்கிட்டக்க தில்லைவிடங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தார் சொல்லப்படுகிறது. அவர் 18th century இருந்திருக்கார். அவர் தெரியுது, அவருக்கு வந்து தமிழில் மகா மேதையவர், நிறைய வெண்பாகலாம் பண்ணியிருக்கார், நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கார். இப்படிலாம் பண்ணி கூட அவருக்கு ஒரு மூத்த பையனுக்கு கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லாமல் போட்டு, அப்போ வந்து பகவானை பிரார்த்திக்கும் போது நடராஜ பெருமான் கனவில் வந்து, நீ என் மேலே பாடு, உனக்கு அதெல்லாம் க்யூர் ஆகிடும், கவலைப்படாத அப்படின்னு அவருக்கு என்கரேஜ் பண்ணாராம். அதனால் அதுலேருந்து அவருக்கு இந்த சிதம்பரம் நடராஜ பெருமான் மேலே பாடுறது தான் தன்னுடைய கடமையாகவும் தன்னுடைய தொழிலாகவும் தன்னுடைய பூஜையாகவும் நினச்சிக்கிட்டு அவர் பண்ணினார். அப்படி பண்ணதில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய கீர்த்தனைகள்லாம் ஆறு கம்போசர்னே தெரியாது, ஆனால் பிரபலமாக இருந்துட்டுருக்கும். அப்படி பார்த்தா காலை தூக்கி நின்ற அந்த கீர்த்தனை வந்து இவர் பண்ணது, மாரிமுத்தா பண்ண கீர்த்தனை. ஆனால் பிரசித்தமாக கீர்த்தனை எழுந்திருக்கு, ஆனால் அவர் பேர் மாத்திரம் ஜாஸ்தி வரல. அப்படி சில பேர் இருந்திருக்கா. பல இப்போ நம்ம தேசத்திலேயே ஞானிகளும் தபஸ்விகளும் நிறைய பேர் இருந்திருக்கா. எல்லாரும் விவேகானந்த மாதிரி வெளியில் வந்துள்ள சில பேர் தான் வந்திருக்கா. ஏன்னா அப்படி எப்பவும் மறைஞ்சிருந்து வரலாம் பெருமையை தேசத்துக்கு கொடுக்குறவா. அப்படிப்பட்ட மகான்களில் இந்த மாரிமுத்தா பிள்ளையும் உத்தரந்தார். அவருடைய கீர்த்தனையில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரு சர்காஸ்டிக்காக இருக்கும். என்ன கால ஒலி அவனுக்கு வலிக்கிறதே, எது மணி நாள் இருக்குமோ, இதனால் இருக்குமோ, அப்படி இருக்கும்போது அவளை, அதாவது தியாகராஜ சுவாமிகள் சரி மற்ற மும்மூர்த்திகளும் எல்லாருமே சுவாமிகிட்ட வந்து அவளுக்கு உரிமை

ಜಾಸ್ತಿ. ಅದಿನಾಲೆ ತ್ಯಾರಾಸು ನೋಡಿದ್ರೆ ಸುರಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಪ್ರಣತಾರ್ಥಿ ಅವರ ಪ್ರೇಯರಿಗೆ ಪೇರ್ ಹೊರಡ್ರೆ ಅವನಿಗೆ ಏನು ಪ್ರಣತಾರ್ಥಿ ಪಣಕಾರ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿರೋಲ್ಲ ಕಾಪಾತ್ರವನ್ನು ಎವಂಡಾ ಪೇರು ವಚ್ಚ ಅವನಿಗೆ அப்படின்னு அந்த உரிமையோடு சுவாமி கிட்டே சண்டை விடுவா. அப்படி அதே மாதிரி அவளுக்கு சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது தான் அவளுக்கு அந்த கவித்துவம். இந்த கவித்துவம் வரும்போது அவளுக்கு இந்த கற்பனைகள்லாம் வரும். அந்த டைப்பில் இந்த மார்மத்தா பிள்ளை வந்து இப்படிலாம் பலவிதமான லீலைகள்லாம் புரிஞ்சிருக்கு, அதனால் அவனுக்கு காலில் வந்து அஃபெக்ட் ஆகி ஒரு காலை தூக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு. எப்படி அருணாச்சக்கரை வந்து ஏன் பள்ளி கொண்டைய கொண்டியறையான்னு கீர்த்தனையில் சொல்கிறாரோ அதே மாதிரி இவன் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த கீர்த்தனையுடைய சாகித்யத்தை சொல்லி அதை எப்படி பாடுறதுங்கிறத பற்றி சொல்லிட்டுருங்க. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிற வகை ஏதையா அப்படின்னு முதல் க்வெஸ்சன். அதுக்கடுத்தபோதும் அவரை பற்றி உள்ள பெருமை. அதுக்கு இந்த காரணத்தினால எப்படி இருக்கோ அந்த காரணத்தினால எப்படி இருக்கோ அப்படின்னு பல விதமாக சரணத்தில் வந்து விசேஷம். எப்போவுமே அப்படி தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சரணத்தில். இப்படி வருது நம்முடைய மரபு.

எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிற வகை எதையா அப்படின்னு முதல் க்வெஸ்சன். அதுக்கடுத்தபோதும் அவரை பற்றி உள்ள பெருமை, அதுக்கு இந்த காரணத்தினால இப்படி இருக்கோ அந்த காரணத்தினால இப்படி இருக்கோ அப்படின்னு பல விதமாக சரணத்தில் வந்து விசேஷம். எப்போவுமே அப்படி முதல்ல ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் சரணத்தில். இப்படி வருது நம்முடைய மரபு. இதில் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி கொண்டிருக்கிற வகை ஏதையா அப்படின்னு பல்லவி. அப்புறம் பொன்னாடர் போற்றும் தொல்லை நன்னாடர் ஏற்றும் தில்லை பொன்னம்பல வாணரே இன்னும் தானும் ஊன்றாமல். இன்னும் காலை உணாமையே வச்சுட்டுருக்கீழே அப்படின்னு பொன்னம்பல வாணரை பார்த்து அவர் கேட்குறார். இவர் வந்து பல கீர்த்திகள் பண்ணியிருக்கார். ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் இருக்காதோ வினையே, இன்னொரு கீர்த்தி ஒன்று இருக்காரு. அதில் வந்து நான் வந்து தபஸ் பண்ண வேண்டியதில்லை, அங்கே போய் அக்னியில் போய் நிறைய நெய்யை ஊற்ற வேண்டியதில்லை, பகவான்கிட்ட பக்தி இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறதாக இந்த பக்திக்கு பிராதானியம் கொடுத்து பண்ணக்கூடியதான கம்போசர்வர். இதில் இந்த சரணத்தில் சொல்கிறார், எக்கிய நறுப்பவிக்க தக்கன் வீட்டில் நடந்தோ தட்சிண சண்டை போட்டு அந்த அதில் துவம்சம் பண்ணினியே அதனால் கால் வலிச்சு போச்சோ, யமனை உதத்து உதைத்த போதில் எதிர் சுழுக்கேறிந்தோ. இதில் வேடிக்கையாக இருக்கும் என்ன என்ன, யமனை உதைத்து போதும் போது இடது யமனுங்கிறது இடது இடது இடதுகையினால தான் சொல்லினார். அப்போ சொல்கிறார் ஒரு கவி சொல்கிறார், பாரதியம்மா அவர் ஏமாத்துறாரு சிவன் ஒன்று நீ உங்காலது, அதனால் விட்டு விட்டு தான் பேர் ஆகிட்டுருக்கார் அப்படின்னு. அதாவது சர்க்காஸ்டிக பகவான்கிட்ட விளையாடுறதுல இதில் வந்து யமனை உதைத்த போதில் எதிர் சுழுக்கேறின்றது குளிச்சுக்கிட்டு சிக்கனவே பிடித்து சந்திரனை நினைத்து சந்திரனை கோவிச்சுட்டு ஒரு தரம் தேய்ச்சிட்ட பூமியில், அதனால் வந்து ஒரு மரத்து போச்சோ காலு, இல்லை உக்கிர சாமுண்டியுடன் வாதுக்கு காட்டியாக சேர்ந்தோ இந்த சாமுண்டி அந்த தாயாரோட அந்த பாரதியோட டான்ஸ் ஆடினியே அந்த ஆண்டவன் அந்த சிவதாண்டவம் ஆடினியே அப்போ வந்து அதனால் கால் இது அழிச்சு போச்சா, இல்லை மரதம் இந்த சமுத்திர மதனம் பண்ணும்போது பால் சமுத்திரத்தை பண்ணும்போது அது நஞ்சு வந்தோடனே அதை எடுத்து சாப்பிட்டியே அது உடம்பெல்லாம் ஊறி போய் கால் வழியாக வந்துருத்தோ, ஊறி கால் வழி வந்தோ தக்க போலி பாம்பிருவர்க்கும் கூத்தாடி. இந்த ரெண்டு பக்தர்கள் இருக்காள் வியாக்ர பாதர் அப்படின்ட்டு அவளுக்கு அவளுக்கும் கூத்து ஆடி ஆடி சலித்துத்தானோ, அவளுக்காக ஆடி ஆடி பக்தர்களுக்காக ஆடி ஆடி. இதை ஒரு இடத்துல சொல்கிறார் சிவன் சிவானந்தர்களில், நீ போய் சிவன் ஏன் ப மலையில் ஆடினே கால் வலிக்குமே என்ன, இந்த பக்தன் வந்து கல் மாதிரி மனசு வச்சுட்டு இருக்கான் அதுமாரி ஆடணுமே அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியோ அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி கவித்துவ விசேஷம் ஜாஸ்தி செல்லும் அந்த மாதிரி இந்த கீர்த்தனையில். இப்போ இந்த கீர்த்தனையை உனக்கு நான் சொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இது வந்து தோடிராகவும் எனக்கு தெரியும் எட்டாவது மேளம். இது வந்து எல்லாம் சுத்ரஷம் எல்லாம் ஷார்ட் நோட்ஸ் இல்லை அதில், அதனால் இதனுடைய ஸ்வரத்தினுடைய ஸ்தானமானது குருமுகமாக கேட்டு

அப்படி பண்ணும்போது அந்த கமாப்பா தனி தனி ததா நான் கமாப்பா தனி தனி அப்படி இல்லை கமாப்பா தனி தனி ததா அந்த சுரத்தினுடைய அந்த டிகிரி வேல்யூவேஷன் இருக்கே அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த நம்ம சங்கீதத்தினுடைய பெருமையே. ஒரே சுரஸ்தானத்துடைய தான் ரெண்டு மூன்று ராகங்களும் அந்த கலர் வித்தியாசம் எப்படி ஏற்படுதுன்னா அந்த டிகிரி வேல்யூஷன் தான் ஏற்படுது. அப்படி இந்த தோடிக்கு விசேஷமான ஒரு கலரை ஜாஸ்தி உண்டு. தோடிங்கிறது பெரிய சமுத்திரமான ராகம் அது. அதனால தான் இந்த தோடியில் பண்ணாத கம்போசர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜாராசம்மன் ஏகப்பட்ட கீர்த்தனை பண்ணியிருக்கார், தீட்சர் பண்ணியிருக்கார், ஷாமாஸ்திரர் பண்ணியிருக்கார், பெரியவாள்லாம் எல்லாருமே பண்ணியிருக்கார். அதனால் இந்த கீர்த்தனை முதல்ல நான் சொல்லுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவேன்.

0: இந்த கீர்த்தனை வந்து கொஞ்சம் பெரிய கீர்த்தனை தான், இருந்தாலும் நல்ல ஒரு கிளாசிக்கல் பீஸில் இது ஒன்று சேர்ந்தது. நம்ம மூர்த்திகள் பண்ண மாதிரி இதுவும் நல்லா கிளாசிக்கலாக பண்ணிருக்காரு. அதில் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸாக வரும்போது என் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, மேலே ஃபர்தராக போகலாம்.
1: சரி சார், வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: இதுவரை இசைப்பயிற்சியில் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய தோடிராகம் ஆதி தாளத்தில் ஆசிரியர் பி. கிருஷ்ணமூர்த்தி, மாணவர் ஷோபா ஸ்ரீராம்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நேரம் 2:55. 6:00. வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு மேல் பவானியில் 217 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை

36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணியாவதற்கு சில நொடிகள். நேரம் 3 மணி. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா ஹோசல் நரேஷ் ஐயர் குரல்களில் பாடல் வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடரும் பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ குரலில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சர்வம் திரைப்படத்திலிருந்து ஜாவத் அலி மதுசி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 3:33. மதுர தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வலம் வரும் பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் மால்குடி சுபா குரல்களில்.

0: மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் விருமாண்டி திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் ஸ்ரேயா ஹோசல் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் நிறைவாக வெயில் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் குரல்களில் பாடல் வருகிறது.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
2: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான், ஆனா இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
3: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே, ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
4: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
5: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்லை, நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோவிலுக்கு போய் மணி அடிங்க.
3: லைவ் ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
4: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
6: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
7: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சிக்கவே முடியல.
4: அதோ அங்க அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
3: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
6: ஆ ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
8: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
7: தமிழ்லையா பேசுது?
8: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
4: அப்படியா, நீங்க யாரு?
8: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை 10,000 ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
3: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
9: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
6: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
8: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
10: என்ன கேள்வி?
8: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
4: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
8: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
3: சார், நான் தான் சார் முதல்ல பார்த்தேன், ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுக்க விடுங்க சார்.
11: மேடம், இது யூடியூப் வீடியோ எடுக்கிற இடம் கிடையாது, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தள்ளி போங்க முதல்ல.
7: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
11: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
12: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபஸர் லலிதா, நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
8: வந்திருக்கேன்.
12: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
8: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது, உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
12: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
8: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்க.

0: நோய் வராமல் தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
1: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
0: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
2: என்ன கேள்வி அது?
0: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
3: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
4: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
0: நன்றி.
4: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறீங்க?
0: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
4: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
0: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
3: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
0: நீங்கள் எங்களை பார்த்து ஏற்றுக்கிரக வாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
3: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
0: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
1: அவங்க யாரு, புதுசா?
0: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு ஏற்றுக்கிரக இனம் அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
1: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு, இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
3: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல.
5: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
1: ஒளி, அது யாரு, யாரு வர்றாங்க, ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
0: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
3: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
6: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
3: அப்படின்னா நீங்க அவங்கள எதிர்த்து போராட முடியாதா?
0: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
4: என்கிட்டயா? என்ன கேள்வி?
0: உங்கள் நாட்டில் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
4: அது வந்து
1: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அதை காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
7: நான் ஒரு கிராமத்துக்காரேன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
3: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே. ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம்தான், முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
8: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
9: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.

0: அப்படியா? இன்னும் சில நொடிகளில். அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன். ஆனால் அது எங்களை தாக்கப் போவதும் இல்லை, தடுக்கப் போவதும் இல்லை.
1: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
2: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது. அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
1: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
2: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
1: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?
2: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
3: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
4: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
5: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
6: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
7: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
3: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறதா அமைய போகுது.
4: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான். இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
4: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
6: அப்படின்னா நம்மளால அதை தடுக்கவே முடியாதா?
4: முடியும். ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
1: புலி, உங்களோட டெக்னாலஜிய நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
2: தொழில்நுட்பம் மட்டும் போதாது அருண், அதை பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
1: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர?
2: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கிறீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
8: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
7: என்ன என்ன புரியல?
8: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
5: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
8: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
3: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
2: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
3: அது என்னவோ உண்மைதான்.
1: நாங்க ஒத்துக்கிறோம், அமைச்சர் சொல்றது சரிதான். ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா என்ன?
2: ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
1: அது என்ன உண்மை? என்ன உண்மை?
2: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
4: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களே.
6: வானத்திலயா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
7: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.

0: பயம் அவர்களின் முதல் ஆயுதம். நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
1: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
0: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
2: நான் கிராஸ் நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
3: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார், புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
2: உங்க அனுமதி கேட்கவில்லை. இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
4: இது எங்களோட மண்ணு. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இதை எடுத்துக்க முடியாது.
2: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
5: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
2: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
0: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போய்.
2: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
0: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
2: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
6: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
2: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
3: என்னது முடிவா? என்ன முடிவு?
2: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப் போகிறீர்களா, இல்லை எங்களைப் போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
5: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
2: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் தான் நாகரிகமா? கூறுங்கள்.
7: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
4: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
5: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க.
8: நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
6: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
0: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
9: தனியா
5: போகாதீங்க. இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளோ சின்ன விஷயம்னு புரியுது. இன்னைக்கு நம்மளை காப்பாற்ற போறது அந்த தொழில்நுட்பம் ஒன்றும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
6: ஒளி, இப்போ என்ன செய்யலாம்?
0: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கிறான்.
10: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
7: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
0: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
5: அதுக்கெல்லாம் நாங்க தயாராதான் இருக்கிறோம்.
6: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை

0: காப்பாற்றணும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி புரியுது, இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது நாம தான். நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்லை, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்லை, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்லை, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
1: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
2: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
3: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன். மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
4: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
5: புலி, அங்கே பாருங்க.
6: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
0: அப்ப என்ன நடக்கும்?
6: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது. ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க ஒளி.
6: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன. ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
0: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
6: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
0: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
6: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
0: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல், இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
7: ஆனா நம்ம குடும்பம்,
0: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
5: எங்களால என்ன செய்ய முடியும்?
0: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
7: சரி சரி
8: சரி சரி சரிப்பா.
3: ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
6: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
6: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
4: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
6: என்ன விஷயம்?
4: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
6: அது சாத்தியம் கிடையாது.
4: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
6: நீ சொல்றது சரி,
0: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
6: அந்த 7 நிமிஷம் இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
9: மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம்.
0: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
9: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம்.

0: யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்டலாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
1: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமானு தெரியலையே.
2: நீங்க தரது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
3: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இதை வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
0: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
1: ஒளி, ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல. கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
4: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
2: ஏன் செய்ய மாட்டான்?
4: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழுவதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறியா.
0: அப்படின்னா நம்ம மனசு உடையக்கூடாது.
4: அதுதான் முதல் வெற்றி.
1: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
3: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
5: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
0: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
6: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
3: அப்படியா, என்ன?
6: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேச போவதில்லை, நடத்த
7: போகிறேன்.
4: எல்லாரும் தயாராக இருங்கள்.
2: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
4: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
1: ஒளி, இது என்ன தாக்குதல்?
4: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
2: அப்ப இது என்ன தாக்குதல்?
4: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
0: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
4: யார் மன உறுதியை இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்துவோம்.
1: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
2: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க.
5: பொறுமையா இருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
4: இதான் நான் எதிர்பார்த்தது.
1: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது. அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
4: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
2: அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
4: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
2: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
8: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
6: எப்படி சாத்தியம்?
9: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
6: அது முடியாத விஷயம்.
9: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
6: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
2: ஒளி, நீங்க எங்களை காப்பாற்ற வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
4: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
2: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
4: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
5: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
1: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கு.
7: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
4: என்ன நடந்தது?
7: கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
4: இல்லை,

0: அதை மட்டும் செய்யக்கூடாது.
1: என்ன?
0: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
2: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
0: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
2: அருண், அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
1: எங்க மேடம், அது என்ன? அது
2: அது நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
0: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
2: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
0: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
2: அப்படின்னா அதனால என்ன ஆகும்?
0: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புலம் சிதறும்.
1: அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
0: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
1: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
0: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த காலம் ஞாபகத்துக்கு வருது.
1: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
0: ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தினோம், இயற்கை அழிச்சோம். கடையில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
2: அச்சோ, அப்புறம்
0: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
1: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
0: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
3: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல், எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலே வெல்லப் போகிறேன்.
0: அருண், லலிதா, கவனமாக கேளுங்கள். கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனால் அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
2: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டுல சாத்தியமா? ஆனா அதை உருவாக்க வேண்டிய ஆற்றல்
0: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
4: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
0: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
4: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
0: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
4: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேறு வழி யோசிக்கலாம்.
0: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
4: உயிர்களை காப்பாற்றுவது.
0: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
4: ஆனா ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
0: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
1: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
0: அருண் அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீதான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பா.

0: பார்த்த முடிஞ்சா? அது எங்க கடமை.
1: நீங்க வேட்டுக்கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனித நேயம் அதிகமா இருக்கிறவங்க.
2: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
0: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வது பெருமை.
2: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
0: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
1: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
3: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல லிங்க் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
4: மக்களே, யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
5: எதிரிலே தயார், 3, 2, 1.
4: அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையற மாதிரி தெரியுது.
1: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
4: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
0: எனக்கு தெரியும்.
1: ஒளி, ஒளி, உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
0: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
6: இல்லை, இல்லை தலைவரே.
1: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
0: அருள், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
1: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு, இப்போ நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
0: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும். அதுதான் வெற்றி.

0: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
1: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
2: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றல் அலை குறைய ஆரம்பிச்சிருக்கு.
3: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
2: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
3: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானியங்கி அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
4: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏனா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
1: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
5: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
1: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
6: ஒளி, இப்போ என்ன செய்யலாம்?

0: என்ன நடக்குது?
1: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
2: ஆனா அத செய்ய போவது யாரு?
1: நானும் கிராக்ஸும் தான்.
3: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
1: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மட்டுமே போதும்.

0: நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கோம்.
1: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
2: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
3: இப்போது நானும்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன்னு நான் உறுதியா சொல்றேன்.
0: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: பூமியை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் ஏ ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் யானைமலை தேத்தாங்குளம் ஏ நவநீத பெருமாள் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்கலாம்.

பாலைமுள்ள மரதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவக நிலங்களே சிறந்த நிலமாகும் குறிஞ்சினம். குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: இறைவா.
1: நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புவிகளுக்கு வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுவூர் உள தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆளோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.
2: சோ ஆளோலம் சோ
1: சுந்தரம்.

0: சுவாமி வர வேண்டும் வர வேண்டும்.
1: ஆஹா, வந்த இடங்களிலே தனக்குள்ள மரியாதையை கொடுத்த பெண்மணிக்கு உன்னார் உற்றார் உறவினர் அனைத்தும் சில அடையாளத்தை நான் கேட்கலாம் நினைக்கின்றேன். கேட்கலாமா?
0: கேட்கலாம் சுவாமி, தாங்கள் காராளமாக கேளுங்கள், ஏராளமாக பதில் வரும்.

0: இவள் சோவன பறவை ஓட்டும் சொல்லின் கிளைகள் கேட்டு சொந்த மனம் கொண்டு ஆடுதே. சுந்தரம் நிறைந்ததொரு கொஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகங்கு என் வந்த. ஆஹா, அழகிய குரல் கேட்டதுடன் இன்பமாக இருக்கிறது, அது யார் என்று பரிசோதித்து பார்ப்போம்.
1: சுவாமி வரவேண்டும், வரவேண்டும்.
0: மங்களம் உண்டாகட்டுமா
1: சுவாமி. தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது என்றது நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவளல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலைபோல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

0: நாடு தொண்டை நாடு.
1: அம்மா, உன்னுடைய தாய் தந்தையின் உறவினர் பெயர்களை தாராளமாக நடத்தில கேட்கலாம்.
0: சுவாமி, தந்தை பெயர் நம்பிராஜன், தாய் நங்கை மோகினி, எந்தன் பேர் வள்ளி, ஏழு பேர் அண்ணன்மார்கள், ஏற்றது காவல், செய்ய வந்தது பணி.
1: ஆஹா, அப்பொழுது உனக்கு திருமணம் எப்பொழுது நடைபெற இருக்கிறது?
0: சுவாமி, தங்களுக்கு தெரியாது ஒன்றா, எனக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறீரா? நல்லா இருக்கு, மாப்பிள்ளையின் பெயரை சொல்லுங்கள், பிடித்திருந்தால் சம்மதம் கொடுக்கிறேன். உங்கள் தலைமையில் நாட்டு மக்கள் சார்பில் திருமணம் முடிக்க முடியட்டும், இல்லை என்றால் வேணாம் என்றுவேன், சென்று விடுங்கள்.
1: ஆறு படைக்கும் உள்ள தலைவனம்மா முருகன், அந்த முருகனுக்காக, உனக்காக முருகனை நான் பார்த்து திருமணம் உனக்குத்தான் திருமணம் உடைக்க வேணும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேனம்மா.
0: சுவாமி, நான் வணங்கக்கூடிய கடவுளவே எனக்கு முருகனை மணமகனாக பார்த்து வந்திருக்கிறீர்கள். நான் என்ன துரோகம் செய்தேன் சுவாமி? நான் எதிலே முதல் தரமாகத்தான் ஒன்னாந்தரமாக இருக்க நினைக்கிறேன், நீங்கள் ரெண்டாந்தரமாக கொண்டு வைக்க நினைக்கிறீர்களே, என்ன வஞ்சகம்! அவசரமா புருசெம்பா, அவசரமா புருசெம்பாத்து வந்தாரு சாமி வந்தாரு, இப்ப அசிங்கப்பட்டு போக போறாய் வருவாரு. அவசரமா புருசெம்பாத்து வந்தாரு சாமி வந்தாரு, இப்ப அசிங்கப்பட்டு போக போறாய் வருவாரு. இவர் ஆசை மூன்று கட்டவர், உயராய கலைகள் கட்டவர், இவர் ஆசை மூன்று கட்டவர், உயராய கலைகள் கட்டவர், இந்த அவனி போட்டு நல்லவர், ஒரு ஆர்வங்காட்டு வல்லவர். போதும் போதும் தொல்லையே புருஷன் தேவையில்லையே, போதும் போதும் தொல்லையே புருஷன் தேவையில்லையே. அவசரமா புருஷன் பார்த்து வந்தாரு சாமி வந்தாரு, இப்ப அசிங்கப்பட்டு போக போறாய் வருவாரு. சுவாமி, இங்க பார்த்து வந்த மணமகன் எனக்கு பிடிக்கவில்லை.
1: அம்மா, மணமகன் பிடிக்கவில்லை என்றால் அதிலே பல இடைஞ்சல்கள் எல்லாம் இருக்கும். இருந்த போதிலும் உனக்காக முருகனிடமே முக்கியமாக முதல் முறையாக மேற்கே மரியம் சூரியன் கிழக்கே உதிக்கிற முன்னாடி உனக்கு மணமகனை சத்திய வாக்குப்படி திருமணம் முடிக்காமல் விடமாட்டேனமோ?
0: சுவாமி, என்ன நியாயம் இது? நான் ரெண்டாம் தரமாக வாக்கப்பட மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் மனம் முழுவதும் அஞ்சு வயசில் அரியா பருவத்தில் மாலையை சுட்டி விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் வாட்டுக்கு எப்போ வருவீங்க எதிர்வேறியோ எதிர்பார்த்துட்டீங்க. முருகா, இந்து போய்

0: ஓம் நம சிவாயக நமக. ஓம் சத்யா நமக. துஷ்டர்களின் கொடுசைகளை அகற்றிடவே சிவபெருமானின் நெற்றிக் கண்களிலே வழியாக 6 அக்னி பொருள்களாக சிதற அவைகள் சரவணைப்புகளில் விழுந்ததினால் 6 முகன் என்றும் சரவணன் என்றும் கார்த்திகை மாதர்கள் வளர்த்திட்ட கார்த்திகன் என்றும் இப்படி பல நாமங்கள் பெற்ற நான் கிரியாசக்தியை மனைமுருந்து ஈசா சக்தியை மனம்புரிவேன். யாம் இந்த கலியாசனத்தில் வீட்டிருக்கிறேன். நாரதுரை கானம் கேட்கிறது, சற்று கவனிப்போம்.
1: நாராயணா, நமோ நாராயணா, நாராயணா. முருகா, வருகின்ற வரியிலே உனக்கு ஒரு கனி கொண்டு வந்திருக்கின்றேன். அக்கனி உனக்கு உரியது என்று எண்ணி ஓடோடி வந்தேன் உன்னிடம். முருகா,
0: இனிதாக

இதுவரை மதுரை மாவட்டம் யானமலை தேத்தாங்குளம் ஏ நவநீத பெருமாள் குழுவினர் வழங்கிய மேடை நாடக பாடல்களை கேட்டீர்கள்.

0: வாரம் தோறும் தாவி நாம் வாழ்ந்தோம் உண்மையே.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் இசை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: ஆசை முகம் மறந்து போச்சே என்ற பாடலை பாட வருகிறார் பிரணவ் பாலாஜி.

ஒளிப்படைத்து கண்ணினாய் வாவாவன் உருது கண்ணு நின்னாய் வாவாவோ ஒளிப்படைத்து கண்ணினாய் வாவாவோ உருது கொண்டு நந்தினாய் வாவாவோ களிப்படைத்து மொழியலாய் வாவாவோ களிப்படைத்து மொழியலாய் வாவாவோ கடமை கொண்டு தோழிலாய் வாவாவோ தெளிவு பெற்ற மதையனாய் வாவாவோ சிறுமை கண்டு பொங்குவாய் வாவாவோ தெளிவு பெற்ற மதையனாய் வாவாவோ

0: திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுத வேண்டும், வானம் கங்கிங்கும் தன்பட வேண்டும். உண்மை நின்றட வேண்டும், உண்மை நின்றட வேண்டும். ஓ
1: அடுத்து வரும் குழு பாடலை பாட வருவது பிரேம் சங்கர், ஸ்ரீராம், TMS விஜயசாரதி, பிரணவ் பாலாஜி, குருசரண், விஷ்ணுவர்தினி, ஜூஹித்.

0: அடுத்து வரும் பாடல் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே. இந்த பாடலை பிரணவ் பாலாஜி பாடுகிறார்.
1: செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது கதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது கதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உய வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காத புரியும் பரம்பயர் போயில்லம் கண்ணிய சுந்த தமிழ்நாடு. வேதம் நிறைந்த தமிழ்நாடு உய வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காத புரியும் பரம்பயர் போயில்லம் கண்ணிய சுந்த தமிழ்நாடு. காவிரி தன் பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு இப்பொருளை நதி என மேவிய யறுப்பலவோட திருமேனி செழுத்த தமிழ்நாடு. காவிரி தன் பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு இப்பொருளை நதி என மேவிய யறுப்பலவோட திருமேனி செழுத்த தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே க தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவிஞ்ச குமரியில்லை வடமாலவன் குன்றமி வற்றிடையே புகழ் மண்டி கிடக்கு தமிழ்நாடு. நீலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவிஞ்ச குமரியில்லை வடமாலவன் குன்றமி வற்றிடையே புகழ் மண்டி கிடக்கு தமிழ்நாடு. செந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது கதி நிலை தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சத்தியத்தின் மன்னம் பாருங்கும் வீசு தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின

0: சத்தியத்தின் மன்னம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடேனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாயுது கதை நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. தந்தைய நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை.
1: தேடி உன்னை சரணடைந்தேன் என்ற பாடலை பாட வருகிறார் விஷ்ணுவர்தினி.
2: தேடி

இதுவரை சூர்யா இசைப்பள்ளியின் சிறப்பு குழந்தைகள் வழங்கிய இசை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டினால மாசோட அளவும் அதிகமாகிக்கிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளோ விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நேரம் 5:30 20 நொடி. ஆகாஷ்வாணி.

பப்பல பல பல பல பல அலெக்சா திகிர்தா திகிர்தா தா தா தா தா தா தா தா தா நாட்டுக்கு சேவை செய்தேன்

0: செய்த நாகரிக கோமாளி வந்தோம் ஐயா, மோட்டார விட்டறிங்கி
1: வந்தோம் ஐயா,
0: குச்சி குடுமி சீவிக்கிட்டு
1: வந்தோம் ஐயா,
0: நாடுகளை சுத்திக்கிட்டு
1: வந்தோம் ஐயா,
0: நாட்டுக்க

0: நீங்கள் யார் எவரு சொன்னார்கள் தெரியுங்கிறேன். அண்ணே, இந்த தோற்பாவை கூத்து பொம்மலாட்டத்திற்கு நான் ஒரு விகடன், கோமாளி, பப்புன் இப்படி சொல்லுவாங்க. ஓஹோ, நீங்கள் தான் கோமாளிங்களா? ஆமாம் ஐயா, ஆமாம். கோமாளினா ஏமாளி இல்லை, கட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, அதாவது முன்வரப்பட்டவன் இந்த கோமாளி. ஆமாம், இன்னைக்கு எதற்காக வந்துருக்கீங்க அண்ணே? அசினாபுரி பட்டணத்தை ஆளப்பட்ட ராமலிங்க பூபதி அரசர் நல்லண்ணன் இவர்கள் வருகை தருகிறார்கள். நல்லத்தங்கா, நல்லத்தங்கா, அண்ணா, அண்ணா, வாமா வா. அலங்காரி அத்தான், வணக்கம் அத்தான். வா, இருக்கட்டும். என்னுடைய தந்தை ராமலிங்க பூபதி நின்னனால உடலே சரியில்லாமல் இருக்கின்றார். அண்ணபடி பாய் பார்த்துட்டு வருவோம். அப்படியே ஆகட்டங்க. தங்கச்சி அண்ணா, இந்த வந்துட்டுன்னா புறப்படுமா? புறப்படும். அப்பா, அப்பா, அப்பா, அப்பா. மகனி, நல்லண்ணா வந்துட்டியாப்பா, வந்துட்டியா? அப்பா, உன் அருகில் தான்ப்பா இருக்கிறோம். அப்பா, நல்லத்தாங்கா. அம்மா, அம்மா. அப்பா, என்னப்பா, என்னப்பா உங்களுக்கு உடம்புக்கு? அம்மா, நல்லண்ணா, நல்லண்ணா, சொல்லுங்களப்பா. என் மனைவி இந்திராணி எனக்கு முன்னாடியே போய்விட்டா. ஏதோ அவளுடைய ஞாபகமாக நாளுக்கு நாளாக என் உடல்நிலை குறுகி குன்றி என் உயிர் போகும்போது இருக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லைப்பா, உன்னுடைய தங்கை நல்ல தங்காவை நீ தான் தாய்க்கும் தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து கவனித்து அவர் நல்ல ஒரு இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் என் ஆசை. ஜாக்கிரதை, உன் தங்கை ஜாக்கிரதை, நீ ஜாக்கிரதை. இந்த ராஜ்யத்தை நீ தான் மகனு சுட்டி அரசாள வேண்டும் மகனே. அப்பா, உங்கள் ஆசை பிரகாரமே செய்து முடிக்கின்றேன். ஆ, அம்மா, நல்லத்தங்கா. அப்பா, அம்மா, நல்லண்ணா. அப்பா, நல்லண்ணா, நல்லண்ணா. அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா, அப்பா. ஐயோ, எங்களை விட்டு பிரிஞ்சு விட்டீர்களே, என்ன செய்ய நட்பா? அப்பா, அப்பா.
1: ஐயோ பாவம், என் மாமனார் கண் மூடிட்டார் போலரு. ஐயோ, ஊருக்கு மச்சிக்க நம்மளான அழுவணும். ஐயோ மாமா, ஐயோ மாமா.
2: ஏம்மா, அது என்ன வயிறா இல்லை ஷுகரா அவ்வளோ அதிகமாக அடிச்சுக்கிறீங்க?
1: ஏண்டா, வயசாக போச்சு, என் மாமனாருக்கு போயிட்டார், மீண்டா வரப்போகிறார். போனதே நல்லது.
0: காவலன் இளவரசே, தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்து முடித்த பிறகு பிறகு ராஜ்யத்தை பரிபாலம் செய்வோம். சரிங்க, அப்படி ஆகட்டுங்க. பாருங்க, வாங்க. ஐயா, இந்த அரிசனாபுரி பட்டணத்தை தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். மக்கள், நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும். நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும். நீங்கள் தான் மகாராஜா ஆட்சி செய்ய வேண்டும்.
3: நீங்கள் அப்பாவுக்கு பிறகு, நீங்கள் தான் நல்லா ஆட்சி செய்ய.
0: அப்பாவுக்கு பிறகு நீங்கள் தான். மக்களே, மக்களுக்கு ஏதாவது குறை என்றால் அது மண்ணுடைய கடமையாகும் தீர்த்திருப்பது. அப்படி ஆகட்டும். என் தங்கையோ பருவமடைந்து மங்கையாக ஆகிவிட்டால் அவளுக்கு நல்ல ஒரு மனமாலனை பார்க்க வேண்டும். யாருக்கார்கள்? ஆ, மானாமதுரை காசிராஜன் அவர்தான் என் தங்கை வணக்க வேண்டும். தங்கச்சி, உனக்கு மனவாளை தேடி வர புறப்படுகிறேன்.
1: அண்ணா, எனக்கு ஏன்னா இது காட்டும் கல்யாணம் வேண்டாம் அண்ணா.
0: இல்லையம்மா, பெண்ணாக பிறந்தவள் ஒருவனின் இடத்தில் போக வேண்டிய வாழ்க்கைப்படப்பட்டவள். அலங்காரி
1: அத்தான்,
0: என் தங்கை ஜாக்கிரதை பார்த்துக்கொள். இது வருகிறேன்.
1: போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, நல்ல தங்கா, அண்ணி, மாமா, வா, வந்து உட்கார்
0: பாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். நல்லண்ணா, மைத்துனா, வாருங்கள், வாருங்கள். காசிராஜா, வாருங்கள். அமருங்கள், அமருங்கள். யார் இங்கு டாக்டர்த்துக்கு வேண்டாம், எது வேண்டாம், இல்லை இல்லை சாப்பிடுங்கள் மகாராஜா, ம் கொண்டு வாருங்கள். மைத்தினா எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அப்பா எப்படி இருக்கார்? உடல்நிலை சரியில்லாமல் கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறார்? ஏன் மவனம்? மைத்தினா, என்னுடைய தந்தை மறந்து விட்டார். என்னது, மாமா மறந்து விட்டாரா? ஆ, நல்லண்ணா, ஏதோ அவருக்கும் வயது ஆகிவிட்டது. சரி, வந்த நோக்கம் மைத்துனா, காசிராஜா என் தங்கை, என் தங்கை பற்றி உனக்கு நன்கு அறியும். ஆமாம், என் தங்கையை தாங்கதான் மணக்க வேண்டும். என் தங்கைக்கு தகுந்த மணவாளன் தாங்கதான் மைத்துனா. மைத்துனா, திருமணமே வேண்டாமென்று எண்ணித்திருக்கிறேன். உன் தங்கையை எனக்கு மணமுடிக்க காத்துருக்க வேண்டாம். வேறொரு மணவாளன் பார்த்து உன் தங்கையை திருமணம் செய்துவேன். இல்லை மைத்துனா, உங்களை தவிர என் தங்கைக்கு வேறு மணவாளன் வேண்டாம். என் தங்கைக்கு தகுந்த மணவாளன் தாங்கதான் என்ன? நல்லண்ணா, நான் என்ன சொல்வது, எனக்கு திருமணம் வேண்டாமேன்னு நினைக்கிறேன். நீ உன் தங்கையை மணக்க முடியாத தொந்தரவு செய்கிறாய். மைத்துனா, இல்லை என்றால் என் உயிரை விட சித்தமாக இருப்பேன். இதோ மைத்துனா, நல்லண்ணா பொறு பொறு. உன் தங்கை நல்ல தங்காய் நான் மனது கொள்கிறேன். ஆஹா, நீ வார்த்தாய், பால வார்த்தாய் மைத்துனா, மகிழ்ச்சி இதே சந்தோஷம். நான் புறப்பட்டு தங்களுடைய திருமணத்துக்கு தகுந்த ஏற்பாடு செய்கிறேன். சரி, உடனே நான் ஆகட்டும். அலங்காரி, அத்தான் என் தங்கைக்கு தகுந்த மணவாளனை தேர்ந்தெடுத்து விட்டேன், காசிராஜன்.
1: ஓ, அப்படிங்களா?
0: ஆமாம், என் தங்கை திருமணத்திற்கு யாரும் பாய் சொல்லு சொல்லாத பிரகாரம் சீதனங்கள் வாரி வழங்க வேண்டும். என்ன?
1: ஐயோ, உங்கள் தங்கை ஆச்சு, நீங்கள் ஆச்சு, அது உங்கள் இஷ்டம். எப்படி கொடுப்பீங்களோ, கொடுக்காத இருப்பீங்களோ.
0: என்ன மன கஷ்டமாக இருக்கிற அலங்காரி?
1: ஐயோ, நான் ஏன் அத்தான் அப்படி மனக்கஷ்டப்பட போகிறேன்? உங்கள் தங்கை ஆச்சே, உங்கள் கூட பிறந்தவளாச்சே.
0: சரி, நாளை திருமணம், நாளை சரியான முகூர்த்த நாள்,
1: அப்படி நடக்கட்டும்.
0: யாருங்க காவலர்கள்? மகாராஜா மகாராஜா, திருமணத்து தகுந்த ஏற்பாடுகள் நடக்கட்டும். அப்படியே ஆட்டுங்க மண்டபம். ம், சீக்கிரம் மனப்பந்தல். வர வேண்டும். வாருங்கள் காசிராய், வாருங்கள் காசிராய், வாருங்கள் மனோட அமருங்கள், வாருங்கள். ஆஹா, பார்த்தேயாப்பா. டேய் சோமு, என்னடா ராமு, அண்ணன் தங்கிச்சுன்னா இப்படி தாண்டா இருக்கணும். நம்மள இருக்கிறோமே நம்ம வீட்டில், இவங்கள பார்த்துதான நம்ம கற்றுக்கணும். ராஜா பரமரனா? ராஜா பரமரனா?
4: ஆமாண்டா ஆமாண்டா. அண்ணன் அண்ணன் மேலே உசுறு விட்டுடுவாங்க. அந்த அம்மா நல்ல தங்க அம்மா, அண்ணனும் தங்கச்சி மேலே உசுறு விட்டுடுவார். நல்ல காசிராஜன் மன்னன் மானாமதி, அவர் சொந்தம் தானே, அவர் மைத்துனர்.
0: ஆமாம்மா, சரி சரி வா, நம்ம கல்யாணத்தை போய் அவங்கள நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். நல்ல தங்காவே, வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க போகிறோம்.

0: வாங்க வாங்க வாங்க, அமருங்க அமருங்க அமருங்க அமருங்க அமருங்க, வாங்க வாங்க வாங்க, உட்கார உட்கார வாங்க வாங்க, கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே தலை கட்டுங்க தலை கட்டுங்க. தாவரம் மணமக்கள் மணமக்கள் வாழ்க, மணமக்கள் வாழ்க, மணமக்கள் மணமக்கள் மணமக்கள். அண்ணா அம்மா தீர்க்க சுமங்களிகாக என்றும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும். மஞ்சள் குங்குமத்துடன் நீழோடியாக வாழ வேண்டும் அம்மா, நீழோடியாக வாழ வேண்டும். மைத்துனா என் கண்களே உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். என் தங்கை ஏதோ ஒரு தவறு செய்தாலும் என்ன அது மன்னித்து நீங்கள்தான் இல்லற வாழ்க்கையில் நல்லதமாக நடந்து கொள்ள வேண்டும். மைத்துனா உன்னை பற்றி நன்கறிவேன், உன் தங்கை பற்றி நன்கறிவேன், எந்த குறையில்லாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி நாங்கள் புறப்பட்டுமா? இதோ சீதனங்கள். அடியே அப்பா, எல்லற்ற சீதனங்கள் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியடைந்தேன் மைத்துனா, மகிழ்ச்சியடைந்தேன் மைத்துனா. போய் வாருங்கள் தங்கச்சி. அண்ணா அண்ணா அண்ணா. அடையாதம்மா, எங்க போற போற, அருகில் இருந்தானே, போயிட்டு வாமா. அம்மா அண்ணியார் இடத்தில். அண்ணி அண்ணி நான் போயிட்டு வரட்டுமா? அண்ணி ஆ போ போ, போயிட்டு வாங்க சொல்லு அண்ணி. ஆ போயிட்டு வா போ போ.
1: டேய் என்ன பாடுற அந்த பொம்பளை, குழந்தைய போயிட்டு வரன்னு கேக்குது, போப்போன்னு சொல்றா பாடுறா. எப்பா
0: பாரு அண்ணி. அண்ணா அண்ணி பார்த்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன் அண்ணி. வரண்ணா அண்ணா, போயிட்டு வாமா. காசிராஜா மைத்துனா பயப்பட வேண்டாம், நாங்கள் வருகிறோம் வருகிறோம். தங்கச்சி நல்ல தங்கா. அம்மா தங்கா எங்க எங்க பொம்பளை போல அழுதுகிட்டு, உன் தங்கச்சி எங்கே போச்சு? புருஷங்கிட்ட வாழ போகுது, ஏங்க ஆடுவறீங்க? தங்கை நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம். என் தங்கை அண்ணா அண்ணா என்று அவளுடைய குரல் தான் இங்கே அறமலை கேட்கும். என்ன செய்வது, பொண்ணாக பிறந்தவள் புருஷன்னு போய் தானே ஆகணும். ம், போட்டும் போட்டும், வாங்க நீங்கள் வாங்க, உங்கள் உடம்பு கெடுத்துக்காதீங்க, வாங்கத்தான் வாங்க. பல ஆண்டுகள் பல வருஷங்கள் பிள்ளை, ஏழு பிள்ளைகள் பிறந்தன, ஏழு பிள்ளைகள் பிறந்தன நல்ல தங்க அம்மாவுக்கு. அந்த நாடு பஞ்சபடி சுந்து விட்டது, பஞ்சபடி சுந்து விட்டது, பஞ்சபடி சுந்து விட்டது, பஞ்சபடி சுந்து விட்டது. எப்படி பிடிக்க போறோம் இந்த நாட்டிலே, என்னமா பிழைக்க போறோம் சொந்த ஊரிலே, எப்படி பிழைக்க போறோம் இந்த நாட்டிலே, என்னமா பிழைக்க போறோம் சொந்த ஊரிலே. பல போன மழை இல்லாம பஞ்சகோலம் ஆகி போச்சு, பல போன மழை இல்லாம பஞ்சகோலம் ஆகி போச்சு. ஐயா மகாராஜா, ஐயா ஐயா அப்பா.

0: மக்களே மக்களே, ஐயோ இந்த குறையை நான் கேட்பதா? ஐயோ, இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்தேன். நானும் என் பிள்ளைகளும் பசியால் வாடுகிறார்களே, என்ன செய்வேன்? இறைவா இறைவா ஆண்டவா.
1: மகாராஜா, அழுவாதீங்க, என்ன செய்யுதுங்க?
0: இனிமே நிலைமை இப்படியா போச்சு? இன்னும் நாங்கள் இங்கே இருந்தா என்னுடைய குழந்தைகள் கொட்டிகளாம் மணிமார்கள்லாம் நாங்கள் எல்லோரும் இருந்துட்டோம். அதனால் அயலூருக்கு போய் கொஞ்சம் ஏதோ நாங்கள் போயிச்சு சாப்பிட்டு சேமான பிறகு அது பிறகு வருகிறோம் மகாராஜா. மக்களா, குடிமக்களே, ஆண்டவ செய் விதி யார் விட்டது? போய் வாருங்க. சாமி சாமி, நல்லத்தங்கா நல்லத்தங்கா.
2: அப்பா,

0: பசி பா அப்பா அப்பா பசி
1: பசி பா
0: அப்பா
1: பசி பா
0: அப்பா அப்பா பசி
1: அம்மா பசி அம்மா அம்மா
2: பசி தாங்க முடியல
0: அம்மா அம்மா பசிமா சாப்பாடுமா அம்மா அம்மா மக்களா அருமை மக்களா என்ன செய்வேனப்பா சாமி நல்லத்தங்கா என்ன இது எங்க புறப்பட்டு விட்டாய் சாமி இனிமேல் இங்கிருந்தோம் நாங்கள் மடிவதை தவிர வேறு வழி இல்லை அதனால் என்னுடைய தாய் வீட்டுக்கு என் அண்ணன் வீட்டுக்கு நான் புறப்பட்டு வருகிறேன் விழித்தாருங்கள் நல்லத்தங்கா தெரிஞ்சும் தெரியாத போல உண்மை நீ தான் பேசுகிறாயா ஆம் சுவாமி ஆனால் என் பிள்ளைகளை இங்கிருந்தால் மாண்டி விடுவார்கள் பசியா நல்லத்தங்கா உன் அண்ணன் நான் கூட பிறந்தவன் உன் அண்ணி அல்ல அன்று திருமண கோலத்திலே உன் அண்ணியார் குணச்சார்கள் நன்கறிந்தேன் நல்லத்தங்கா வேண்டாம் மதியாது வாசல் மிதியாது என்று சொல்வார்கள் பவது தவறு அப்படி என்றால் என் பிள்ளைகளை நான் இங்கே இருக்க வேண்டியதானா சாமி சாமி சாமி

0: என்னால் மாண்டி விடுவார்கள். பசியா?
1: நல்ல தங்கா, உன் அண்ணன் தான் கூட பிறந்தவன், உன் அண்ணி அல்ல. அன்று திருமண கோலத்திலே உன் அண்ணியார் குணச்சார்கள் நன்கு அறிந்தேன்.
0: நல்ல தங்கா, வேண்டாம். மதியாதில் வாசல் மிதியாது என்று சொல்வார்கள்.
1: பவது தவறு.
0: அப்படி என்றால் என் பிள்ளைகளை நான் இங்கே இருக்க வேண்டியதானா? சாமி சாமி சாமி!
2: அப்பா, அம்மாவோடும் போய் வரும்பா மாமா வீட்டுக்கு.
0: ஆமா அப்பா, பசிக்கிட்டப்பா, எங்களை பசி தாங்க முடியலப்பா. ஐயோ ஐயோ, மக்களே என்ன செய்வேன்? ஐயோ மக்களே!
1: தேவி, உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகலாம் வேண்டுமா?
0: ஆம் சாமி, போய் வருகிறேன். விழித்தாருங்கள்.
1: சரி சரி, வாருங்கள், வழி கூட்டு வருகிறேன், வாருங்கள்.
0: நல்ல தங்கா, போக வேண்டாம் போக வேண்டாம். சுவாமி இல்லை,
1: பூனை குறிக்க செல்கின்றது.
0: அறமல் இருக்கப்பட்ட பூனை, அது அங்கும் இங்கு தான் சுற்றி தெரியும். அது என்ன செய்யும் சுவாமி? அதனால் அதை பயப்பட வேண்டாம், வாருங்கள். எனக்கும் தடங்களாக தெரிகின்றன.
2: என்னையோ என்ன, என்னையோ என்ன, என்ன வாங்கலையோ, நல்ல எண்ணெய் வாங்கலையோ, என்ன வாங்கலையோ, நல்ல எண்ணெய் வாங்கலையோ, என்ன என்ன, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், புல்லெண்ணெய், எண்ணெய், விளக்கெண்ணெய், எண்ணெய், என்ன?
0: தேவி நில்,
1: எண்ணெய் குடமானது எதிரே வருகின்றது.
0: இது ஆகார சகுனம் என்பார்கள். சாமி, அவர் பிடிக்க அவர் செய்கிறார், அவர் சொல் செய்கிறார். வந்தது வெளியில் நிற்குமா? வந்தது வந்தே தான் தீரும்.
1: நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள், நல்ல தங்கா,
0: என் வார்த்தை கேள்.
1: சாமி, இரண்டவர் கண்களுக்கு மிரண்டதான் பேயாகும், பாருங்கள்.
0: ஐயோ வா, சரி புறப்படுங்க. ஐயோ,
1: ஒற்ற குரல் ஓசை,
0: அழுசத்தம், இதெல்லாம் வேண்டாம். சாரையானது குறுக்க செல்கின்றது, நாயானது ஊழியிடுகின்றன. ஐயோ அழுசத்தம்.
1: நல்ல தங்கா, இதெல்லாம் ஆகாத சகனமாக வழி.
0: என் வார்த்தை கேள், என் வார்த்தை கேள், நல்ல தங்கா.
1: சாமி, இது என்னது?
0: குழந்தை போல் தாங்கள் வழிகின்றீர்கள். குழந்தைகள் பசியை பாருங்கள், குழந்தைகளுக்கு எதிரியை பாருங்கள்.
1: நல்ல தங்கா, என்ன சொல்வது?
0: சாமி, பயப்பட வேண்டாம், இது எல்ல முடிவு. என்னுடன் யாரும் வர வேண்டாம்.
1: நல்ல தங்கா,
0: குழந்தைகள் ஜாக்கிரதை. நானும் வந்துவிட்டால் மக்கள் துயரப்படுவார்கள். மன்னரும் போய்விட்டார், மணியுடன் நின்று
1: நான் இங்கேனுமே இருந்து நாடு சேவமான பிறகு உங்களை அழைத்து வர நானே வருகிறேன். போய் வருங்கள்.
0: அப்பா போயிட்டு வரும்பா. அப்பா போயிட்டு வரும்பா.
2: அம்மா போயிட்டு வரும்பா.
3: அம்மா போயிட்டு வரும்பா.
0: ஜாக்கிரதை, ஞானு செய்கிறா, ஞானு செய்யல, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அம்மாவுடன் இருங்கள், அம்மா சேச்சி கேளுங்கள். வாருங்கள் வாருங்கள், போயிட்டு வாருங்கள், போயிட்டு வாருங்கள், போயிட்டு வாருங்கள். மக்களா வருவீர், வரு வருவீர், வருவீரோட மக்களா கண்ணு, வருவீர் வருவீரோட மக்களா காரை பழம் பறித்து மக்களா.

0: காலெல்லாம் நோதுமா, சற்று நேரம் இந்த மரத்து நிழல இலப்பாரி, அப்புறம் போகலாமா?
1: சரி, அப்படியே வந்து படுத்துக்கொள்ளுங்கள்.
0: டேய், அம்மா பக்கத்தில் படுத்துங்கடா. டேய், எனக்குடா இடம். டேய், எனக்குடா இடம். டேய், எனக்கு. டேய், எனக்கு. தம்பி, இங்கே இங்கே பார்த்து, இங்கே இங்கே பார்த்து, இங்கே பார்த்துடா, இங்கே பார்த்து. அப்போ டேய், என் மேலே காலை படாதுடா. ம், வயிற்றில் நோட்டு. டேய், இங்கே படுறா. டேய், இங்கே படுறா.
1: சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, படுத்துக்கொள்ளுங்கள்.
0: அம்மா, ஓ, இதுக்காரன் குறை கூடுறான்டா அவன். இன்னைக்காரன் தூங்கி போட்டான். பசி மயில் எப்பட்டா தூக்கு போட்டுன்னு தெரியல. எங்க ஒரு பெண் கோல் கேட்கின்றாரு. எங்க எங்க தெரியல, போய் பாப்போம். காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள், ஐயோ காப்பாத்துங்கள். தூக்கி இருந்தேன். ஐயா, ஆபத்திலிருந்து காத்தீர்கள், வணக்கம், ரொம்ப நன்றி ஐயா. பெண்ணே, நன்றியா? என்ன அற்புதமான இந்த நடு காட்டுல இப்பளோ அற்புதமான ஒரு அழகான ஒரு பொம்பளை. ஆஹா, ஐயா, உங்களை அண்ணா என்று அழைக்கின்றேன்.
2: அண்ணாவா? அசிங்கமாகின்றது. அத்தான் என்றாரு.
1: ஐயோ, நான் ஏழு பிள்ளை காரி. இந்த ஏழு பிள்ளைகள் பாருங்கள், பசி பட்டினால் என் தாய் வீட்டுக்கு புறப்படுகிறேன்.
2: ஏ பொண்ணு, கிட்டே வா, அருகே வா. அடே கண்ணாட்டி, நீ என்ன ஜோடி மோசம் பண்ணாது எந்தன் முட்டை வாடி கண்ணாட்டி. ஆஹா,
1: விட மாட்டேன் உள்ளே, எங்க போல விட மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா அம்மா. தங்கா, நல்ல தங்கா, தங்கச்சி. ஐயோ அத்தா, என்ன தான் இது, நல்லா தூங்கிட்டே இருந்தீங்க படுக்கையில், தங்கச்சி தங்கச்சின்னு இப்படி கத்துறீங்களே, என்ன அத்தா அது? அத்தா, எனக்கு பயமாக இருக்குது. அலங்காரி, என் தங்கச்சி வந்தாளா? என் தங்கை, என் தங்கை பெற்ற செல்வங்கள், ஏழு பிள்ளைகள். அலங்காரி, என் தங்கை, என் தங்கச்சி. ம், இன்னும் அந்த பைத்தியம் போல போல இருக்கு. தங்கச்சி கனவு. அலங்காரி, நான் ஒரு கனவு கண்டேன். கேளடி அலங்காரி, கனவு கண்டேன். கேளடி அலங்காரி, கனவு கண்டேன், கனவு கண்டேன், நினைவு கொண்டேன், கனவு கண்டேன், நினைவு கொண்டேன். கேளடி அலங்காரி, கனவு கண்டேன். அலங்காரி, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதாவது, என் தங்கை ஏழு பிள்ளை

மகள். அம்மா அம்மா எனக்கு, அம்மா எனக்கு, அம்மா காரப்பழம் சூரப்பழம், அப்பா அப்பா அப்பா அப்பா வாருங்கள் வாருங்கள், அப்பா அப்பா அப்பா அம்மா அப்பா அப்பா அப்பா அம்மா அம்மா வாருங்கள். அப்பா டே என்ன ஞான் சேகர், என்னடா தம்பி, அம்மா காரப்பழம் பச்சை குத்துடா, இப்போ தானே கொஞ்சம் பசி அடங்கிச்சு. ஆமாண்ணா எனக்கு ஒன்று கொஞ்சம் பசி அடங்கிச்சுடா. டேய் தம்பி கொஞ்சம் கொடுடா. அண்ணே டேய் டேய் தம்பி கொடுடா, தம்பி பாவண்டா. ஆமாண்டா டேய் தம்பி இந்தாடா இந்தாடா. அம்மா அம்மா என்னடா கண்ணா, அம்மா ரொம்ப நேரம் நடந்துட்டோம்,

அலங்காரி, என் தங்கச்சிக்கு 7 பிள்ளை பிறந்தன. 7 பிள்ளை பிறந்ததால் என் வயிற்று நாடு 12 வருஷமாக பஞ்சமாகிவிட்டது. மழை இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஐயோ, அகோரும் பசியும் பற்றியுமாக என் வீட்டுக்கு வரா, என் தங்கச்சி வீட்டுக்கு வருவா. வர சமயத்தில் நீ எதுமோ ஒரு கொடுமை கொடுமை செய்வது போல கனவு கண்டேன். ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அத்தா கனவு கண்டதுனால பலபலப்பட ராமசாமி கனவு கண்டதுனால கட்டளைக்கு மேல கம்பச்சித்திர வேலை, கட்டளைக்கு மேல கம்பச்சித்திர வேலை, எட்டி பார்ப்பதால மூளை கெட்டு போச்சு உங்களுக்கு கனவு கண்டதுனால. கலவரப்படலாம கனவு கண்டதுனால அத்தான் உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. அதே எண்ணம் அவளும் நல்லா தான் இருக்கா, 3 வேலைக்கு 5 வேலைக்கு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்கள் நினப்பா வர்றதுக்கும் உன் தங்கச்சிக்கு, நீங்கள் தான் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு உசிரியாக விட்டுறீங்க. இல்லை, நல்ல தங்கா, என் நல்ல தங்கா, என் தங்கை. ஐயோ, என் கனவு பலிக்கும். போங்க அத்தா போங்க. என் நாத்தி வரல, இன்னும் வரலன்னா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் நாத்தி வந்துட்டால்னா நான் என்னென்ன செய்வேன் தெரியுமா?

0: யார வச்சிடும் உண்மையாக. ஆமா அத்தா ஆமா,
1: நல்ல புண்ணுவதி தான், நல்லா செய்வ.
0: என்ன போல யாரும் இருக்க மாட்டாங்க. என் நாத்தி என்னென்ன தெய்வம் செய்வேன். ஐயா மகாராஜா மகாராஜா மகாராஜா
2: காட்டு விலங்குகள் எல்லாம் விளைய பயிர் எல்லாம் நாசம் பண்ணிட்டீங்க ஐயா. வேட்டையாடுவாங்க ஐயா.
0: என்ன இது பயிர் பிடிச்சலா? காட்டு மிருகங்கள் இருக்கின்ற காவலன் மகாராஜா வேடுவர் வெளியே தயாராகட்டும். வேட்டைக்கு புறப்படுகிறோம் அலங்காரி. நான் வேட்டைக்கு புறப்படுகிறேன், பார்த்து போயிட்டு வாங்க. வருகிறேன் வருகிறேன். ஆ யாரு இங்கே புறப்படுங்க வேட்டை யாரு. என்னது இக்காடகத்தில் யாரோ ஒரு பெண் குழந்தை கேட்கிறது, போய் சென்று பார்ப்போம். காவலன் அங்கு செல். யாருமா யாரு நீங்கள்? யா ஏழு பிள்ளைகள் ஓ தாய். என்னது நேற்று நான் கண்ட கனவுக்கும் இக்காடகத்தில் சந்திக்க சந்திப்பது என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா நீங்கள் யார், எந்த ஊர், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? ஏன் இக்காடகத்தில் தன்னந்தனில் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? ஐயா ஐயா அஷ்டாபுரத்தை சேர்த்தவன் பொருதவும் என்னை கொடுத்தது மானாமதுரை காசிராஜன். என் அண்ணன் பேர் நல்லண்ணு, என் பேர் நல்லத்தங்கா.
3: என்ன நல்லத்தங்காளா? அம்மா தங்கா நல்லத்தங்கா.
0: அண்ணா அண்ணா.
4: ஐயையோ டே அண்ணா யார் அது?
0: அது அம்மா அண்ணான்றாங்க, அவரும் தங்கிச்சின்றாரு. அம்மாவுக்கு அண்ணன் போல் இருக்கு. நம்ம மாமா விட்டு போகிறோம்ல, நம்ம மாமா போல் இருக்குதா?
4: மாமாவா? இங்கே ஏண்டா வந்தான் மாமா?
0: நமக்கு தாய் மாமன்டா.
4: டேய் மாமாவுடைய ஒன்று எங்கே காட்டில் ஏண்டா வரா மாமன்?
0: டேய் கம்முன்னுடா அண்ணா அண்ணா. தங்கச்சி இந்த கோலத்தை அவனை பார்க்க வேண்டும். அம்மா அண்ணா 12 வருஷமாக பஞ்சு பிசுட்டு வந்து விட்டது அண்ணா. ஒன்று உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை. அதனால் என் கணவரிடத்தில் நான் விடைபெற்று தங்கள் வீடு தேடி வருகிறேன் அண்ணா.
3: அம்மா இனி பஞ்சமில்லை உனக்கு. அண்ணன் வீடு வந்த பிறகு உனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் நான் குடிமக்களை காக்க வேட்டையாட வந்திருக்கிறேன். நீ அரமணிக்கு செல். உன் அண்ணி உன்னை எதிர்பார்த்து

0: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஏ செல்வராஜ் குழுவினர் வழங்கிய நல்லத்தங்காள் சரித்திரம் தோற்பாவை கூத்து கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:01 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கலாம் நமது நிலையத்தில் இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 6:40 மதுர தென்றல், 6:55

சேவை செய்திகள் இரவு 7 மணிக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சி தொடரும். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி கார்மேகம் அவர்களுடன் நேர்முகம். முன்னிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10 மணிக்கு ரவி வாஷ்ரிய அகில் பாரதிய சங்கீத சபா சுதாகர் தேவ்லே அவர்களின் பாட்டு காயல் அவர்களின் இந்தோலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு இந்தோர் வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளைய ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும்.

0: நமது நிலையத்தின் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
3: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது மாலை 6:05 க்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸுடன் கேட்க போற நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில மோகன், சுஹாசினி, ராதா மற்றும் பலரோட நடிப்புல 1982 வெளிவந்த திரைப்படமான இந்த படத்தை எப்படி சொல்றது, அந்த படத்தோட பேரை வச்சு சொல்றதா, இல்ல அந்த படத்துல வந்து அந்த நடிகை ஏற்றிருக்க கதாபாத்திரத்தை வச்சு சொல்றதா? சரி, படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்றேன். கோபுரங்கள் சாய்வதில்லை. அந்த படத்துல இருந்தாங்க பாட்டு கேட்க போறோம். அது என்னப்பா கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படின்னு கேக்குறீங்களா? அருக்காணி அப்படின்னு சொன்னாதான் இந்த படம் வந்து பல பேருக்கு ஞாபகம் வரும். சுஹாசினியோட அந்த வளைந்த பின்னல், அது கீழே அவங்க கட்டியிருக்க ரிபன், அவங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற சிக்கல்கள், இன்னும்

இதை பற்றிலாம் அழகாகவே பேசியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்த அழகழகான 5 பாடல்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வளமாக இருக்காத்துட்ருக்கு. கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இதை உங்களுக்காக பூவாடை காற்று முதல் பாடலாக.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்துல இருந்தா இன்னைக்கு பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். மொத்தம் 4 பாடல்கள் கேட்டும் கேட்டு ரசித்த உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு

0: வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டிற்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சியில் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் முட்டுக்கட்டி போறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது

0: வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹரன்.
1: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை வானொலி நிலையம். முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்க போறோம் மதுரத்தென்றல். சூப்பர் சூப்பரான திரைசை பாடல்கள் எல்லாமே நீங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக வரிசையை காத்துட்டே இருக்க. அந்த வரிசையில முதல் இரண்டு பாடல்களா சாட்டை மற்றும் ராஜாராணி திரைப்படங்கள்ல இருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா ரூபாய் 100,000 நிதி உதவியினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவி தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதிதிராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களை வண்ணகலாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 31/8/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களில் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மேற்படி 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. 7:00 மணிக்கு ஒலிக்க வரும் பாடல் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி ஆர் சிவகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:10 பத்தினோடு ஆகாஷ்வாணி. காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் தொழிற்பட்டியில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பட்டியில் அமைந்துள்ள டெக்ஸ்போ பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள டெக்ஸ்போ 2026 தொழில்துறை வணிக கண்காட்சியை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா ஆகியோர் பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் விப்பேடு ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ₹31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் மேலும் முத்துவேடு ஊராட்சியில் ₹29,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் அமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் மற்றும் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் புத்தகரம் ஊராட்சியில் முடிவுற்ற கட்டடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற உறுப்பினர் ஜே முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்தார்கள். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தம்மனூர் ஊராட்சியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை மூலம் தம்மனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ₹2,11,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை குடிநீர் வசதி கட்டிடத்தையும் கட்டிட கல்வெட்டு

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் திறந்து வைத்து மாணவர்களுடன் வகுப்பறையில் குத்துவிளக்கு ஏற்றினார்கள். பின்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புத்தகரம் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கிராம அறிவுசார் மையத்தை திறந்து வைத்து மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மற்றும் உத்திரமேரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் முனிரத்னம் ஆகியோர் பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் காவனூர் KM பேலஸில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் குன்றத்தூர் வட்டத்தில் 1089 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SVK தென்னரசு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாமினை காஞ்சிபுரத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 486 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 156 கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 75 தூய்மை பணியாளர்கள் அவர் தம் குடும்பத்தாருக்கு தேவைப்படும் அரசின் திட்டங்கள் மற்றும் தேவைகள் எளிதில் பெறும் வகையில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதை மாநில வனத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்து முகாமில் வழங்கப்படும் துறையின் சேவைகளை பார்வையிட்டார். தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதாரத்துறை மூலம் உடல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை, கண் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் காஞ்சிபுரம் மாநகராட்சி பள்ளியில் முடிவுற்ற கட்டிடப் பணிகளை திறந்து வைத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி தூய்மை பணிகளுக்கு வழங்கப்பட்ட புதிய வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் 244 பயனாளிகளுக்கு மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார்கள். காஞ்சிபுரம் ஏனாத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் ஸ்ரீ சங்கரா கல்லூரி நாட்டு நல பணி திட்டமும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கலை ராம வெங்கடேசன் தலைமையேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: நிறைவேற்று அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த

0: ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8 கோடியே 22 லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2 கோடியே 43 லட்சம் ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6 கோடியே 97 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நேரம் 7:25:25 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த பூச்சியினுடைய முட்டை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாற்றினுடைய நுனி பகுதியில குவியலாக, முட்டை குவியலாக வச்சிருக்கோம். சோ ஒரு முட்டை குவியலுக்கு வந்து நீங்க கட்டுப்படுத்தாம விட்டீங்கன்னா, ஒரு முட்டை குவியல் இருந்து 70 to 75 புழுக்கள் வந்து வெளியில வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியை தாக்கும். சோ அதனால முட்டை பருவத்திலேயே கட்டுப்படுத்துவது வந்து சாலச் சிறந்தது இதுல. சோ இதை வந்து நீங்க நம்ம சுமத்திரலாம், அந்த சைடு நம்ம திருநெல்வேலி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா, நாற்றை வந்து மேல் பகுதியில கிள்ளிட்டு நடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த முட்டைகளை அவாய்ட் பண்றதுக்காக, அந்த முட்டைகள் நம்மளுடைய நடவு வயலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிராக்டிஸ் வந்து இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே இதை வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஏரியால அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நாத்தங்கால்ல வந்து குருத்து பூச்சி அங்கிருந்து தான் நம்ம நடவு வயலுக்கு வர்றதுனால நடவு வயல்ல நீங்க முன்கூட்டியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரைகோகிரமா ஜப்பானிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை ஒட்டுனி கிடைக்குது. இது நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலேயே ஒரு முட்டை அந்த காடோட விலை வந்து 65-80 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறோம். ஸோ அதை வாங்கி நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம வயல் முழுவதும் அதாவது நட்ட ஒரு 28 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் இன்டர்வெல்ல

0: டைம் வந்து இந்த ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த முட்டை ஒட்டுனியை நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த முட்டை பருவத்திலேயே இந்த குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார சேத நிலை அளவு. இந்த குருத்து பூச்சிக்கு பொருளாதார சேத நிலை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அந்த குருத்து பருவத்தில் 10%, அதாவது 100 செடியை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 10 செடிக்கு மேலாக இந்த குருத்து பூச்சியினுடைய தாக்குதல், அதாவது டெட் ஹார்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது குருத்து வாடல், அது 10% மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பூச்சி மருந்தை நீங்கள் அடிக்கலாம். அதே இது 10% குறைவாக 1-2 செடியில் தான் அந்த குருத்து பூச்சியினுடைய தாக்குதல் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, நீங்கள் மருந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, வேப்பம் சார்ந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ வேப்பம் சார்ந்த பொருட்கள்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒன்லி நம்ம நினச்சிட்ருக்கோன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க தான் இந்த மருந்துகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படி கிடையாது. நம்ம வந்து வேப்பம் சார்ந்த பொருட்களில் வேப்ப எண்ணெய் கரைசல், வேப்பம் கொட்டை கரைசலை வந்து முன்கூட்டியாக நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கெமிக்கல் பயன்படுத்துகிற விவசாயம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்துகிற முறைகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தணும். அதாவது வேப்ப எண்ணெய் கரைசல் அப்படிங்கிறது வந்து 3% கரைசல், 3-5% கரைசல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். 3% கரைசல் என்பது 30 மில்லி வந்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து அடிக்கணும். ஸோ இதை கலந்து அடிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க, எண்ணெயில் வந்து நீங்கள் எண்ணெயை தூக்கி தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா மிதக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அடிச்சிங்கன்னா அந்த ஃபுல் பாத்தியுமே கருகி போயிடும், ஃபஸ்ட்டு பாத்தியெல்லாம் கருகி போயிடும். அதனால் முதல்ல வந்து அந்த எண்ணெயை பால்மமாக மாற்றணும். அந்த பால்மமாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோப்பு கரைசல், அதாவது காதி சோப்புன்னு சொல்லுவாங்க, அது அப்படி இல்லைன்னா டீ பால் அப்படின்னு விற்கிது, அது 0.5 மில்லி. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 30 மில்லி எண்ணெய், 0.5 மில்லி டீ பால், இது ரெண்டையும் கலந்திங்கன்னா ரெண்டு பாலாக மாறுற வரைக்கும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போய் கலந்து டேங்க்கில் கலந்து நீங்கள் தெளிக்கலாம். ஸோ இப்படி தெளிக்கும் பொழுது இந்த வேப்பம் சார்ந்த பொருட்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சியை கொல்லும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏன்னா இதுக்கு கொல்ற எஃபெக்ட் கிடையாது. இந்த கசப்பு தன்மையான அல்கலாய்டு வந்து அந்த பூச்சியை விரட்டியாக செயல்படும். அதனால பூச்சி என்ன பண்ணாது, அந்த செடி மேலே போய் உட்காராது, முட்டை வைக்காது, அதனுடைய இனப்பெருக்கம் வந்து நடக்காது. அதனால கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நாள் அதனுடைய பூச்சி கசப்பு தன்மை இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா சோப்பு கரைசலை கலக்கிறோம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:30 9 நொடிகள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி கார்மேகம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: நீங்கள் மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிறதா சொல்லி சொன்னீங்க.
2: ஆமாம்.
1: இப்போ மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிறதுக்கு முதல்ல நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க?
2: முதல் நிலத்தை உழுது போட்டுட்டு உழுது காய போட்டுட்டு அப்புறம் தண்ணியை விட்டு ஈரப்பதத்தில் வந்து கண்டு வைக்கணும். கண்டு வச்சுட்டு அப்படியே உடனே தண்ணி விட்டுறணும்.

0: தண்ணி விட்டு அந்த செடி வைக்கிறது. அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செடியை சுற்றி முடிச்சு மண்ணை அடைச்சி விட்டுரணும். ஒரு வாரம் தண்ணி விடணும். தண்ணி விட்டோடனே செடி தழுக்க ஆரம்பிச்சிடும். தழுக்க ஆரம்பித்து களை வெட்டணும். களை வெட்டிட்டு அப்புறம் வாய்க்க மாதிரி போட்டு பம்புன்னு தண்ணியை விட்டாப்பா அப்படியே தழுத்துட்டு அரும்பு வச்சிடும்.
1: இப்போ மல்லிகைப்பூ வந்து செடி இருக்கலாம், அது ஒவ்வொரு ரகம் இருக்கும். இப்போ சில பேர்லாம் சொல்லி சொல்கிறாங்க மெட்ராஸ் மல்லி ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும், மதுரை மல்லி ஒரு மாதிரி இருக்கும், மானாமதுரையில் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சில பேர் சொல்கிறாங்க மல்லிகைப்பூ வந்து அந்த மண்ணுக்கேற்ற மாதிரி அது முளைக்கும் பூக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள், அதாவது எந்த மாதிரி ரகம் எடுத்தீங்க, இந்த மண்ணுக்கு எப்படி முளைக்கும், இல்லை நீங்கள் மண் வச்சு உங்கள் அனுபவத்தில் எப்படி முளைக்குன்றதையும் சொல்லுங்கள்.
0: மல்லிகைப்பூ வந்து இப்போ எங்கள் மண் ரொம்ப வண்டல் மண்டுதான். இப்போ களை வெட்டி அடுத்து உரம் வச்சா ஒரு வாரம் தழுக்க ஆரம்பிச்சிடும். தழுத்து ஆரம்பித்த உடனே அவர் மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு மருந்து சேர்ந்து அடிச்சோம்னா பூ வந்துடும், அரும்பு கட்டிடும். அரும்பு கட்டினோன்னா அப்புறம் ஒரு வாரம் கழித்து தண்ணி விட்டோம்னா பூ வந்துடும். ஒரு பத்து நாளைக்கு பூ வரும், நல்லா போதும் பத்து நாளைக்கு வரும். அப்புறம் திருப்பி என்ன செய்யணும், செடி தரையை காய விட்டு அப்புறம் களை வெட்டி அதை உரத்த வச்சு இப்போ தண்ணி விட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி
1: சொன்ன மாதிரி களை வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அது என்ன ரகம், அதாவது மல்லிகைப்பூ தேர்வு பண்ணுவீங்களா அந்த பூவை?
0: மல்லிகை மதுரை மல்லி தான்.
1: அதான் அந்த ரகம் என்ன ரகம்னு கேட்குறேன்.
0: ரகம் மல்லிகைப்பூ மதுரை ரகம் தான், மல்லி தான், மதுரை மல்லி.
1: இப்போ மல்லிகைப்பூ வந்து எத்தனை நாளில் வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல வந்து வச்சோடனே ஒரு வாரத்தில் பூக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அடுத்து வந்து மண்ணை காய விட்டு இது பண்ணணும்,
0: களை வெட்டணும். மண்ணை காய விட்டு களை வெட்டிட்டு உரத்தை வச்சு தண்ணி விட்டோம்னா அது திருப்பி தழுக்க ஆரம்பிச்சிடும். முதல் அந்த தழுக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து அரும்பு கட்டணும்னே மருந்து அடித்தா பூ வந்துடும். அப்புறம் ரெண்டு மாதம் எடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு எடுத்துட்டு திருப்பி அப்புறம் காய போட்டு கவாத்து விட்டணும். மேலே கவாத்து விட்டுட்டோம்டா தண்ணி விட்டு தலைய ஆரம்பிச்சிடும். திருப்பி உரம் வைக்கணும், மருந்து அடித்து அப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது.
1: இப்போது மல்லிகைப்பூ வந்து அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவை வந்து பறிக்கிறதுக்கு,
0: ஆமாம்,
1: அது எந்த டைமில் வந்து பறிப்பீங்க, அது எப்படி?
0: பூ இப்போ மருந்து அடிக்கணும்ல, மருந்து அடித்து ஒரு பத்து நாளில் பூ வெளியேறிடும். பூ வெளியேறிடும், மருந்து அடிக்க அடிக்க அந்த பூ வெளியேறிடும். அடித்தோடனே ஒரு இருபது நாளைக்கு பூ குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து அரை கிலோ வரும், நூறு வரும், மறுநாள் இரநூறு வரும், அப்புறம் அரை கிலோ வரும். அப்புறம் இருக்க கூடிக்கிறோம், நம்ம இடத்துக்கு தகுந்து கூட்டிக்கிறோம் பூ. எப்படி பாஞ்சு இருபது நாள் வரும், அப்புறம் இருக்க அப்புறம் படிப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்பம் ஸ்டார்டிங் தான் அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சோடனே அப்படியே தெரியும் பூ வந்துச்சுன்னா நம்ம திருப்பி நாள் ஒரு வாரத்தை காய விட்டு பத்து நாள் காய விட்டு இப்போ களைய விட்டு அது உர வச்சிடும். அவ்வளோதான்.
1: இப்போ வந்து உரம் வைக்கிறோம்னு பற்றி சொல்லி சொன்னீங்க. இப்போ இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை உரம் வைப்பீங்க, இல்லை நாற்று நடுவீங்கல்ல, நாற்று நட்டதுலேருந்து எத்தனை நாளுக்கு ஒரு தடவை உரம் வைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்.
0: நாற்று நட்டுலேருந்து ஒரு பூ எடுத்தாச்சுட்டா அடுத்து காய போட்டு களையை வெட்டிட்டு உரம் வச்சுட்டு தண்ணி விட்டு அடுத்து பூ வந்துடும்.
1: சரி, இப்போ நீங்கள் நாற்று நடுவீங்களா, முதல் முறையாக நாற்று நடுவீங்க, இப்போ எப்போ மொதல் உரம் போடுவீங்க?
0: மொதல் உரம் அறுடு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடணும், செடி கொஞ்சம் பெருசாகணும். இல்லாட்டி இந்த உரம் தாங்காது, செடி இதாகிருக்கும்ல, அதனால் கொஞ்சம் செடி இவ்வளோ கொஞ்சம் பெருசாகணுன்னே உரம் வச்சு அப்புறம் பூ போத்துட்டே இருக்கும். அப்புறம்
1: கணக்கு இருக்கா?
0: அது நம்ம செடி இப்போ தகுந்துருக்கு, கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் வைக்கலாம், கொஞ்சம் சிறுசாக இருந்தால் வேறு உரம் வைக்கலாம். புண்ணாக்கு இதெல்லாம் வச்சுக்கணும், செடி ஏற்றிக்கிட்டு உரம் வச்சுக்கலாம்.
1: இப்படி இயற்கை உரமான உரமா இல்லை செயற்கை உரமா?
0: ஒரு வாரம் இயற்கை வைப்போம், செயற்கை வைப்போம்.
1: இயற்கையான உரம்னா என்ன மாதிரி உரம் வைப்பீங்க?
0: இயற்கையான ஆடுச்சாணம், மாட்டுச்சாணம், ஆடுச்சாணம் வைக்கணும்ல. அது செயற்கையான அந்த உரங்கள் நம்ம கம்மியில் உர கம்மியில் வாங்கி கடைகளில் வாங்கி வைப்போம். அவ்வளோதான், மருந்துக்கு அங்கே மருந்து கடையில் வாங்கிக்கிறது,
1: மருந்து போய் அங்கே வாங்கிக்குவீங்க?
0: வாங்கிக்கணும்.
1: சரி, இப்போது நாற்று நட்டாச்சு, அது வந்து ஒரு அளவுக்கு வந்த பின்னாடி, அதாவது தளிர் விட்ட பின்னாடி வந்து உரம் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க.
0: தளிர் விட்டு மருந்து அடிக்கணும், முதல்ல செடியில் களை வெட்டணும்னே உரத்தை வச்சு விட்றணும். உரத்தை வச்சுட்டு அடுத்து மருந்து அடித்து விட்றணும்.
1: மருந்து
0: அடிச்சுன்னா தண்ணியை விட்டு தலை வரக்க ஆரம்பிச்சிடும். தலை ஆரம்பிச்சோன்னா அப்போ அரும்பு கட்டிடும், முறிச்சு அரும்பு வந்துடும். அதை அரும்பு அது வரும்போதே மருந்து அடிச்சுட்டு கொஞ்சம் பூ நல்லா தெளிவாக கொஞ்சம் பெரியசாக வரும், பெரிய பெரிய மொட்டு விட்டு அப்புறம் பிரிச்சுட்டா வந்துடும். அப்படியே எடுக்க வேண்டியது, பறிக்க வேண்டியதுதான்.
1: சரி, இப்போ மல்லிகைப்பூ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல்ல நூறு கிடைக்கும், அடுத்து கால் கிலோ கிடைக்கும், அப்புறம் அரை கிலோ கிடைக்கும்
0: கிடைக்கும்.
1: இப்போ இது எவ்வளோ இடத்துல வச்சுருக்கீங்க, அதாவது செண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா, ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கீங்களா?
0: ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம்.
1: இப்போ ஒரு ஏக்கரில் உங்களுக்கு எவ்வளோ மல்லிகை சாகுபடி ஆகுது?
0: ஒரு ஏக்கரில் வந்து இப்போதைக்கு குறைஞ்சது ஒரு 50 கிலோ 70 கிலோ 30 கிலோ குறையாது.
1: 50 கிலோலேருந்து 30 கிலோ
0: குறையாது,
1: 30 கிலோக்கு குறையாமல் வரும்,
0: குறையாமல் வரும்.
1: இது வந்து ஆரம்பத்தில் இருந்தால் இல்லை கொஞ்சம் நாள்
0: ஆரம்பத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செய்யறோம். இன்றைக்கி இவ்வளோ இருக்கின்ற நாளைக்கு இந்த அரும்பு ஊற விட்டு வேலை மேலே வரணும்ல, அதனால் இன்றைக்கி புதுசாக இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் பெருசாகிடும். அப்படி ஒரு ரெண்டு மூணு நாளில் பூ நிறைய ஆரம்பிச்சிடும். நிறைய ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஒரு பத்து நாளைக்கு பூ வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ திருப்பி அந்த படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பூ பறிச்சிடுறோம்ல, அது ஒரு திருப்பி ஒன்று ஒன்றா ஊட வரும்ல, அந்த அரும்பு ஒன்று ஒன்றா வந்துக்கி இருக்கும். படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சி 50 கிலோ வந்துட்டாங்களே, நாளைக்கு 10 கிலோ குறையும். அப்படிப்படியாக 10 கிலோ 15 கிலோ டப்பு டப்பும் குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்போ 2 கிலோ 3 கிலோ அப்படியே சுலோவாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் அப்போ சரி இவ்வளோ கட்டாது, இது கொண்டு போய் கடாதுன்ட்டு வச்சு.

0: அந்த செடியை கவாத்தி ஒட்டி விட்டுட்டு களையை ஒட்டி விட்டு அப்படி உரத்த வச்சு திருப்பி ஒரு வாரத்தில் காய போட்டோம்டா, தண்ணி விட்டோம்னா திருப்பி விளைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ மருந்து அடிக்கிறது, இப்போ பூச்சி தாக்குதல் இருக்கும், இதில் இதில் என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது?
0: இதில் பூச்சி இந்த புழு இருக்கும், கொசு இருக்கும், அது உள்ளக்குள்ளே எல்லாம் மண் புழுவெலாம் இருக்கும், அதுக்கும் சேர்த்து உரத்தில் மருந்து மண் போடணும்.
1: பூச்சி தாக்குதல்னு சொல்லிட்டு இருக்கும்.
0: ஆமாம்,
1: எல்லா செடிக்கும் இருக்கும்.
0: ஆமாம்,
1: இப்போ இதுக்கு மருந்து வந்து எத்தனை நாளைக்கு ஒருத்தர தெளிப்பீங்க?
0: மருந்து வந்து இப்போ உரம் வச்சு ஆச்சுண்டா, உரத்தில் இப்போ களை வெட்டி ஆச்சுண்டா ஒரு மருந்து அடைச்சி விட்ருவோம். அடைச்சி விட்டு உரத்தில் வச்சு வாய்க்கா முறை போட்டு விட்டு செடியில் வேணாம் மண் அடைச்சி விட்டு உரத்தை வச்சு இழுத்து விட்டு தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டு தலைவுக்கு ஒரு மருந்து அடிப்போம்.
1: தலைவுக்கு ஒரு மருந்து?
0: தலைவுக்கு மருந்து, தலையிறதுக்கு.
1: அதாவது தலையிறதுக்கா?
0: ஆமாம், தலையிறதுக்காக வேண்டி செடி நல்லா குளிர்ந்து விட்டு வர்றதுக்காக வேண்டி. அப்போ தான் நல்லா அரும்பு கட்டும். இல்லாட்டி சோனை சுரட்டை கட்டும் வரும்ல, அணுகிட்டு அப்படி சுரட்டை வரும்போது சுரட்டைக்கு ஒரு மருந்து, அது புழுக்கு ஒரு மருந்து. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்டே இருக்கணும். பூ பூ எடுக்கிற வரைக்கும் அடிச்சிக்கிட்டே இருக்கணும்.
1: பூ எடுக்கிற வரைக்கும்
0: அடிச்சிக்கிட்டே இருக்கணும்.
1: மருந்து அடிச்சிட்டே
0: அடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் விட்டாமச்சுன்னா பூச்சி அடிக்க முடிச்சிடும். அப்போ திரும்பி மருந்து அடிச்சிடும். அப்போ மாறாது, அப்புறம் அடுத்தது தான் மாறும். அந்த அதுக்கே ஆரம்பத்துலேயே அடிச்சிக்கிட்டே வந்துடுறது. செடி முதல்ல உரம் வைக்கிறீங்களா, அப்புறம் அடிச்சிக்கிட்டே வந்துடுவோம்.
1: இப்போ மருந்துன்றது வந்து இயற்கையான முறையா இல்லை செயற்கையா?
0: அது மருந்து உரம் செயற்கை தான், இயற்கை நம்ம இல்லை கிடையாது, செயற்கை தான் உரம்.
1: சரி, இப்போ இந்த மல்லிகைப்பூ சாகுபடின்றது உங்களுக்கு எப்படி அனுபவம் கிடைச்சிச்சு?
0: எங்கள் இதில் ஒரு ஒருவன் வச்சுருந்தாங்க முதல்ல, அவங்கள பார்த்து பார்த்து நான் எல்லா செடி வச்சுட்டோம்.
1: சரி, இப்போ செடியை தேர்வு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா கூட அதில் பார்த்து தானே வாங்குவோம்.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்கள் நாற்றை போய் போனாலும் சரி இந்த நாற்றை கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவீங்களா?
0: வாங்க மாட்டோம்.
1: எப்படி பார்த்து வாங்குவீங்க?
0: வாங்க மாட்டோம். நாற்று பூச்சி அடிச்சிருக்கா, கண்டு நல்லா வளர்ந்துருக்கா, செடி அகலமாக இருக்கா, எல்லாம் ஒடுக்கமாக இருக்கா, பூ இதை பற்றி நல்லா வரும், இந்த செடியை பார்த்து தான் வாங்குவோம்.
1: பார்த்தா எங்கே போய் நீங்கள் வாங்குவீங்க? வாங்குறோம்
0: ராமேஸ்வரம் போய் வாங்குவோம்.
1: ராமேஸ்வரம் போய்
0: தங்கச்சி மடம், தங்கச்சி மடம் வச்சு இப்படி அங்கே தான் போய் வாங்குவோம்.
1: அதான் மல்லிகைப்பூ கண்டு வாங்குறது,
0: கண்டு வாங்குறோம். அங்கே போவோம்.
1: இப்போ ஒரு கண்டு அங்கே எவ்வளோ வாங்குவீங்க? இப்போ
0: அங்கே கண்டு 5 ரூபா ஒரு கண்டு.
1: ஒரு கண்டு 5 ரூபா?
0: 5 ரூபா.
1: சரி, இப்போ மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு இடைவெளின்னு ஒன்று இருக்குல்ல?
0: ஆமாம்.
1: இப்படி என்ன மாதிரி முறையில் இடைவெளி விட்டு வைப்பீங்க?
0: 4-3 வைப்போம்.
1: 4-3
0: இல்லை 3-3 வைப்போம்.
1: 3-3 வைப்போம். மல்லிகைப்பூக்கான இடைவெளி?
0: இடைவெளி.
1: சரி, இதுக்கான நீர்ப்பாசனம் எப்படி வைக்கிறீங்க?
0: நீர்ப்பாசனம் நேருக்கு நேர் வாய்க்கா போட்டுருவோம். செடிக்கு நேரம் செடிக்கு நேரம் இந்த செடிக்கு நடுவு, இந்த செடி மண் அடைச்சி செடிண்டாக்கா இங்கிட்டு கிட்ட இந்த செடிக்கு மண் அடைச்சி தண்ணி நடுமையை போடுறது, இதுக்கு ரெண்டுக்கு வாயிருந்த மாதிரி.
1: இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா, கிணத்து பாசனமான?
0: கிணத்து பாசனம்.
1: கிணத்து பாசனம்.
0: கிணத்து பாசனம்
1: நல்ல தண்ணியாக இருக்கா?
0: உப்பு தண்ணி.
1: உப்பு தண்ணி.
0: உப்பு தண்ணி தான்.
1: கிணத்து பாசனத்தில் மல்லிகைப்பூ சாகுபடி,
0: சாகுபடி பண்ணுறோம். போரும் இருக்குது, அதுலேயும் பாய்ச்சிக்கிடுவோம்.
1: ஏன்னா சில பேர் இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்த,
0: அது இல்லை நம்மகிட்ட.
1: நீங்கள் கிணத்து நீர் பாசனம்?
0: கிணத்து தண்ணி பாசனம் தான், அதுதான் போட்டுக்கிறோம்.
1: இப்போது கவாத்துன்னு ஒன்று ஒரு முறை இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு செடி வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிலோ கணக்கில் குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல வந்து 200 கிராமிலேருந்து 1/2 கிலோவாக போய், 1/2 கிலோ, 1 கிலோ, 5 கிலோ வரைக்கும் போய், மறுபடியும் அந்த 5 கிலோவிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லி சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தான் கவாத்து பண்ணுவீங்க, அப்படி தானே?
0: குறைஞ்சப்படி தான் கவாத்து பண்ணுவோம். பூவே கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இது 1-2 நமக்கு கண்டு போய் கட்டாது, இதை அப்படி கவாத்து செடி கவாத்து பண்ணி விட்ருவோம்.
1: இப்போ சில இடத்துங்கள்லாம் பார்க்குறோம் எப்படின்னா, கவாத்து பண்ணுறதுக்கு சில பேர் வெட்டி விடுறாங்க.
0: ஆமாம்,
1: வெட்டி விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கவாத்து பண்ணுறதுக்கு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குற ஆட்டுக்குட்டியை மேய விட்றாங்க.
0: மேய விட்ருவோம்.
1: நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க?
0: நாங்கள் ஆட்டுக்குட்டி மேய விடுவோம், இல்லை மேலே கவாத்தும் வெட்டி விடுவோம், ரெண்டு வேலையும் பார்ப்போம். ரொம்ப செடி குலை அதிகமாக இருந்துச்சுட்டாக்கா ஆட்டுக்குட்டி மேய விட்ருவோம். மேய விட்டுட்டு திருப்பி அது கொஞ்சம் மாறுமாறாக இருக்கும்ல, அறுவாலை வச்சு ரேசர் மேலே முனியப்பில் ஆவி விட்டு விட்டு ஒரு மருந்து அடிச்சு முட்டை திருப்பி செலவாக இருக்கிறோம் ஆரம்பிச்சிடும்.
1: சில பேர் சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டி கடிச்சிச்சுன்னா அது அப்படியே அரண்டு போயிரும், இல்லை நறுங்கி போயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லுவாங்க உங்களுக்கு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆட்டுக்குட்டி கடிச்சிருச்சுன்னா, கண்டு முளைக்கிறப்ப கடிச்சிருச்சுன்னா
0: ஆமாம்,
1: அது முளைக்காமல் போயிரும்,
0: செடி ஒடிஞ்சு போயிடும்,
1: நறுங்கி போயிரும்,
0: நறுங்கி போயிரும்.
1: அப்படின்றப்ப மல்லிகைப்பூ வந்து கவாத்து பண்ணுறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை விட்றது வந்து அதுக்கப்புறம் அப்படி முளைக்குமா? அது வந்து எனக்கு ஒரு கேள்வி, நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படின்னு
0: முளைக்கும், அது ஆட்டுக்குட்டி மேய்ஞ்ச உடனே தண்ணி பாய்ச்சிட்டோம்னாக்கா அந்த இலைப்பூ மேய்ஞ்சிருதுல, இலைப்பூ மேய்ஞ்சோடனே அப்படியே குறுமுச்சி குறுமுச்சி போட்டு தலைவா வந்துடும். தலைவா வந்துடுச்சு, தலைவாயிருச்சு, மருந்து அடிச்சு விட்ருவான், உரத்து வச்சோட மருந்து அடிச்சு விட்ருவான், அப்படி அடித்தா தலை வந்துடும். ஆனால் ஒரு ஒரு இது ஒன்றாலே வராமல் போயிடும். அந்த வெயில் காலம்லாம் பார்த்தா சுரட்டை அடிச்சிடும், அப்படியே அந்த ஆட்டுக்குட்டி விட்டா சுரட்டை அடிச்சிடும். இப்போ இருந்தால் விட்டுத்தான் இருக்கேன், சுரட்டை அடிச்சு தான் கிடக்கு. இப்போ களை வெட்டிக்கிட்டே இருக்கேன், அடுத்து நீ பூ வரும், அப்போ களை வெட்டிக்கிருக்கேன்.
1: இப்போ வந்து மல்லிகைப்பூன்னு கேட்டாவே அதோடய விலை அதிகமாக இருக்குது. எப்படின்னா மார்க்கெட்டில் பார்க்குறப்போ கிலோ 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் போகுது. அது எப்படி, அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? எவ்வளோ லாபம் கிடைக்குது?
0: இப்போ கிடைக்காது, கார்த்திகை மாதம் தான் கிடைக்கும், ஜனவரி டிசம்பர் தான் கிடைக்கும், டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கிடைக்கும். அது வந்து அந்த பனி காலத்தில் வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், களையில் வெட்ட முடியாது, களையில் வெட்ட முடியாது, கவாத்து வெட்ட முடியாது, எதுவுமே வெட்ட முடியாது. தலைவா இருக்கு, இந்த மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இப்போ அடிச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ 1 கிலோ 2 கிலோ வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதிகமாக வராது, சாகுபடி நிறையா வராது, 1/2 கிலோ 1 கிலோ 100 200 இப்படிவா போயிட்டே இருக்கும்.
1: கார்த்திகை மாதம் மட்டும்,
0: கார்த்திகை மார்கிலிருந்து மாசி மாதம் வரைக்கும் வரும். வெயில் இறச்சுன்னா பூ அதிகமாக வந்துடும், இங்கே விலை குறைஞ்சிடும் மார்க்கெட்டில்.
1: இப்போது மல்லிகைப்பூ வந்து இந்த

0: இந்த பருவத்தில் இல்லை இந்த மாதங்களில் மட்டும் இல்லை இந்த டைமில் மட்டும் அதிகமாக கிடைக்கும், எங்களுக்கு சாகுபடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதுவும் மாதங்கள் எதுவும் இது இருக்குங்களா?
1: ஆமாம், அந்த பகுனி சித்திரையில் வெயிட் அதிகமாக இருக்குல்ல, அந்த செடி காய காய நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மோடமாக இருந்துச்சுன்னா கம்மி, மோடம் மந்தமாக இருந்துச்சுனாக்கா பூக்காது. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா செடி காய காய நெருக்கி அரும்பு கட்டும், நெருக்கி அரும்பு கட்டி நிறையா கனமாக நிறைய பூ பூக்கும். இப்போ நிறைய வரலை, இப்போ குறைஞ்சி கம்மியாக தான் இருக்குது. நீ விலையும் கம்மி, இப்போ வில மார்க்கெட்லாம் இப்போ விலையும் இல்லை. இப்போ ஒன்று சீசனும் கிடையாதுல்ல, வெறும் 30 ரூபா தான் போய்க்கு இருக்குது ஒரு கிலோ. இப்போ இதெல்லாம் கட்டாது, இப்போதைக்கு மருந்து அடிக்கிறதெல்லாம் கட்டாது. ஒரு மாதம் 5 டேங்கு அடித்தோம்னாக்கா 1000 ரூபா ஒரு மருந்து வருது, அது இப்போதைக்கு கட்டாக தான் செய்யாது. அடுத்த மாதம் ஆடி வந்தால் கொஞ்சம் ஆடி வெள்ளி முதல் வழி அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்த சீசன் இந்த மாதம் சீசனும் கிடையாதுல்ல, ஆனால் அடுத்த மாதம் சீசன் வரும்.
0: இப்போ மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிறதுக்கு உங்கள் செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்கா இல்லை வரவை விட செலவு அதிகமாக இருக்கா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மல்லிகைப்பூ செடி அப்படின்னா ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயமாக பார்க்குறாங்க இந்த காலத்தில். அதாவது அதிக லாபம்னு சொல்ல முடியாது, ஆனால் லாபம் வரக்கூடிய ஒரு விவசாயம்னா மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்ல எதிர்பார்க்குறீங்க?
1: அது இப்போ வந்து வர்றது அவ்வளோ லாபம் வராது. இப்போ வந்தது செலவும் கரெக்டாக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ 5 மாதத்தில் எடுக்கிறோம்ல பார்த்தீங்களா, அந்த சீசன் நேரத்தில் எடுக்கிறது தான் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அடுத்து இந்த முடித்த நாள் வந்துனாக்கா அந்த 1 கிலோ 2 கிலோ போனால் அந்த விலை கிடைக்கும், 1 மாதம் 2 மாதத்துக்கு விலை கிடைக்கும். அதுதான். ஆனால் செலவும் கரெக்டாக தான் வரும். செலவும் பார்த்தாக்க நம்ம எல்லா விலையும் பார்த்தோம்னா அது கரெக்டாக தான் வரும். ஏதோ நம்ம விவசாயம் பார்க்குறோம் என்ற அளவுக்கு பார்க்குறோம், அவ்வளோதான்.
0: இப்போது மல்லிகைப்பூ செடியை பொறுத்த மட்டும் மல்லிகைப்பூ செடியை ஒரு தடவை வச்சுட்டோம்னா அடுத்து அதோடய ஆயுசுக்கும், அதாவது வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 30 வருஷத்துக்கு கூட அந்த கண்டை வச்சு பராமரித்து அதில் லாபம் மொத்தம்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எவ்வளோ நாளாக வச்சு?
1: இப்போ நான் வந்து ஒரு செடி வச்சு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக பராமரி பார்த்து,
0: அதாவது 7 வருஷமாக ஒரு தடவை நாற்று நட்டு 7 வருஷமாக அதை பராமரிச்சுட்டு,
1: 1 வருஷம் நாற்று நட்டு 7 வருஷம் பார்த்தா இருக்கேன். எப்படி ஒரு 10 வருஷம் ஓட்டுவேன், ஓடிடும். 10 வருஷம் ஓட்டுட்டு அடுத்து செடி மாற்றணும். அடுத்து என்ன செய்யணும், செடியை பிடுங்கி போட்டு 1 வருஷம் போட்டு தரிசாக போட்டுடணும். அந்த தர காயை போட்டுடணும், காயை போட்டு அடுத்து கண்டு வைக்கணும். வேறு எதாவது ஓரங்கிற போட்டெல்லாம் விட்டு உழுது போட்டு அது கண்டு வைக்கணும். அடுத்து இப்போ வச்சுருக்கேன், கண்டு வச்சுருக்கேன், 1 வருஷம் ஆச்சு. இப்போ 1 கிலோ பூ பூக்குது, 2-3 கிலோ பூ பூக்கு வருது புதுசாக வச்சு, அதை ஓடிக்கிருக்கு.
0: ஒரு செடிக்கு இவ்வளோ பூ கிடைக்கும்னு எதுவும் கணக்கு இருக்கா?
1: ஒரு செடிக்கு நல்லா பூத்தா 1.5 கிலோ பூ.
0: ஒரு செடிக்கு பூக்கணும்னாவே 1.5 கிலோ பூக்குங்களா?
1: இந்த மார்ச் ஏப்ரல் இருக்குல்ல, மே மாதமெல்லாம் பூதிச்சு, இப்போ குறைஞ்சிடுச்சு பூ. இல்லை இப்போ குறைஞ்சது எப்படியும் ஒரு செடிக்கு நல்லா பிறக்கணும், பெரிய செடியாக இருந்தால் 1.5 கிலோ வரும். அப்புறம் சின்ன செடியாக இருந்தால் 100-200 வரும், அவ்வளோதான் வரும்.
0: இப்போ நீங்கள் அந்த பூவை பிடுங்கி எங்கே எப்படி மார்க்கெட் கணக்கு?
1: ஆமாம், பிடுங்கி மார்க்கெட்டுக்கு மாத்தாணி போவோம். பூ மார்க்கெட்டுக்கு திருமங்கலம் போவோம், இங்கே கடை இருக்குது அங்கேயும் போவோம், வளையங்குளம் போவோம், 3 ஊருக்கும் போய் போட்டுக்குருவோம்.
0: அதாவது இப்போ மல்லிகைப்பூனா டெய்லி பிடுங்கி பிடுங்கி வைப்பீங்களா விற்பீங்களா, இல்லை இது இந்த நாளுக்கு ஒரு தடவை பிடுங்கணும், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பிடுங்குவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் கணக்கு இருக்குது?
1: இல்லை அப்படி கிடையாது, டெய்லி பிடுங்கணும். மல்லிகைப்பூ வந்து ஆரம்பிச்சாச்சுன்னா டெய்லி பிடுங்க ஆரம்பிச்சிடணும். அது ஓய்ந்தட்டுக்கு டெய்லி பிடுங்கி தான் இருக்கணும். 2 தரம் 3 தரம் மொத்தமாக பறிக்க முடியாது. அதை ஒரு நேரம் பறிச்சிருவோம், அது செடிக்கு உள்ளே இருக்கும், அந்த பூ காலைல கொஞ்சம் புதுசாக இருக்கும், அப்புறம் பூ வெயில் அடிக்க பெருசாகிடும். அது கிளச்சி கிளச்சி அது பிறக்க பிறக்க அது பிறகிட்டே இருக்கலாம், 2 தரம் 3 தரம் போகலாம்.
0: மல்லிகைப்பூ பிடுங்கிறதுக்கு ஆட்களை விட்டு தானே கண்டிப்பாக பிடிக்கணும்.
1: ஆமாம்,
0: அதுக்கு அது எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? ஆள்லாம் இருக்காங்களா இல்லை எப்படி நீங்கள் மல்லிகைப்பூ பிடுங்குறது எப்படி?
1: மல்லிகைப்பூ பிடுங்குறதுக்கு நம்ம கூப்பிட்டு ஆள் கூப்பிடணும், நிறையா வந்தால் ஆள் கூப்பிட்டு தாங்கணும். இப்போ 2 கிலோ 3 கிலோன்னு நம்ம விட்டாலும் எடுத்துக்கிடலாம், பறிச்சுக்கிடலாம். நிறையா இப்போ நீ சொன்ன மாதிரி 40 கிலோ 50 கிலோ வச்சுருந்தாக்கா எப்படியும் 10-20 ஆள் வேணும். அது 10-20 ஆள் வேணும், அது 1 நாள் 3 மணி ஆகி பிறக்க முடியுதுக்கு. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பிறகு இருக்காள் கொண்டு போயிட்டே இருக்க முடியாது, பிறகு 3 மணி ஆயிரும்.
0: இப்போது மல்லிகைப்பூவை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்.
1: ஆமாம்,
0: அப்போ வந்து மல்லிகைப்பூவை எந்த டைம் பிடுங்குவீங்க?
1: நான் காலையில் ஆரம்பிச்சிருவோம், காலைல ஆரம்பிச்சிருந்து பூ வரதுலையும் பறிக்கிருப்போம், மத்தியானத்துல பறிக்கிட்டு இருப்போம், சுத்தமாக பிறகு செடி இருக்கிறதும் பறிக்கிட்டு இருப்போம். அப்படின்னு தப்பு தப்பி போயிடும். ஒன்று ஒன்று
0: மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னா காலையில் தானே மார்க்கெட் பூ மார்க்கெட் அனுப்புவீங்க, இல்லை காலையில் பிடுங்கி மத்தியானத்துக்கு மேலே அனுப்புவீங்களா?
1: இல்லை காலையில் இப்படி காலையில் போயிடுவோம். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கு கிளம்பிடுவோம், 9 மணிக்கு முதல் பூ போயிடும். அப்புறம் இடையில போகிறவங்ககிட்ட 8 மணிக்குள்ள யாரும் புலத்து பக்கத்து இருக்கிறவங்க கொடுத்து விட்ருவோம், கொடுத்து விட்டு 2வது பூ நான் கொண்டு போவோம். அடுத்து பிறக்கிட்டே இருப்பாங்க, அடுத்து போயிட்டே இருக்கலாம், காலையிலேருந்து போயிட்டே இருப்போம். பூ நிறையா இருந்துச்சுட்டாக்கா, இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே நேரம் முடிச்சிட வேண்டியதுதான்.
0: மல்லிகைப்பூ விவசாயம் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் தருது அப்படி தானே?
1: ஆமாம், லாபம் தான் வரும். ஒரு நேரம் லாபம் வரும், நஷ்டம் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரே லாபம்டே சொல்ல முடியாது. அது செய்ய கிடைக்கும், மருந்து அடிக்கணும், ஒரு மருந்து அடித்து போயிடும், எல்லாம் பூக்காமல் போயிடும், நோய் அடித்து போயிடும். அது போனால் போனால் அடுத்து திருப்பி களை விட்டு காயை போட்டு திருப்பி அடுத்த பூ எடுக்கணும்.
0: இப்போ மல்லிகைப்பூ செடியில் பூச்சி தாக்குதலை தவிர்த்து வேறு எதுவும் பாதிப்பு இருக்கா?
1: பூச்சி தாக்குதல் தான் இருக்கும், பூச்சி தாக்குதல் இருக்கும், சுரட்டை சுரட்டை எல்லாம் வரும், அது மருந்து அடித்து தான் சேர்த்தணும். வந்துட்டு காலி பண்ண கூடாது.
0: வேற எந்த பாதிப்பும் மல்லிகைப்பூ செடியில இல்லை?
1: இல்லை, வேற செடியில் இல்லை.
0: இப்ப மல்லிகைப்பூக்கு வந்து இவ்வளவு இடைவெளின்னு சொன்னீங்களே, இப்ப சில பேர் வந்து இந்த இடைவெளிக்கு வந்து ஒரு அதுல களை வராமல் இருக்கிறதுக்கா இல்லை அந்த பூச்சியை தாக்காமல் இருக்கிறதுக்கு

0: சில கன்றுலாம் விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டு எதுவும் நட்டுருக்கீங்களா?
1: உள்ள விடல, நான் மல்லிகைப்பூ செடி மட்டும் இதை உள்ளே எதுவும் கண்ட்ரலாக விடல, உள்ள விடல.
0: இல்லை மல்லிகைப்பூ செடிக்கு அந்த மாதிரி எதுவும் விடுவாங்களா?
1: இல்லை விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. விட்டு உள்ளே வராதுல்ல, இப்படி எப்படி அடப்பா இருக்கும் வராதுல்ல, இப்போ வேறு கண்டு வச்சா வராதுல்ல. இப்போ தருக்கு பூ இருக்குது எடுத்துக்கிருக்கோம், எடுத்து முடிஞ்சோன்னா இப்படியே காய விட்டுருவோம் மேலே. இந்த செடி அப்புறம் கவாத்து விட்டுக்கிட்டு வெட்டி களை வெட்டி விட்டுருவோம். களை வெட்டி காய்ஞ்ச உடனே உரத்தை வச்சா தண்ணி விட்டு அதை தலைய ஆரம்பிச்சிடும்.
2: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி கார்மேகம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

காட்டுக்கூட்டங்களை ஈர்த்து குடியேறச் செய்வதில் எளிய சுடுமண் பானை தொழில்நுட்பம் பயனுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் காணப்படும் பல்வேறு தேனீ இனங்களில் இந்திய தேனீ அதாவது ஏபிஎஸ் செரானா இண்டிகா முக்கிய உள்நாட்டு மகரந்த சேர்க்கையாளராக விளங்குகிறது. தேனீக்கள் இயற்கையாக கூடு அமைக்கும் பொந்துகளை ஒத்திருக்கும் களிமண் பானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பானையின் வாய்ப்பகுதி 10 சென்டிமீட்டர் விட்டம், வயிற்றுப்பகுதி விட்டம் 45 சென்டிமீட்டர், ஆழம் 40 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். பானையின் உள்ளே உருகிய தேன் மெழுகு பூச வேண்டும். இந்த மெழுகு பூச்சானது தேன் தேடும் தேனீக்களை ஈர்த்து அந்த இடத்தில் கூடை அமைக்கும் இடமாக ஆய்வு செய்ய தூண்டுகிறது. பானை வைக்கப்படும் இடத்தை பொறுத்தே தேன்கள் கூடு அமைப்பது சாத்தியமாகும். அடர்த்தியான மரக்கிளைகளுக்குள், குறிப்பாக மா மரங்களின் அடர்ந்த இலைகளுக்கிடையில் மெழுகு பூசப்பட்ட பானைகளை பாதுகாப்பான முறையில் தலைகளாக கட்டி தொங்கவிட வேண்டும். நாள் முழுவதும் போதுமான நிழல், நேரடி சூரிய ஒளி, மழை, இயற்கை எதிரிகள் மற்றும் மனித இடையூறுகளிலிருந்து பாதுகாப்பு, குளிர்ச்சியான இருண்ட சூழல், அடர்த்தியான இலை அமைப்பு ஆகியவை புதிய கூடு அமைக்க தேடும் தேனீ கூட்டங்களை ஈர்க்கும் சாதகமான நுண்ணிய காலநிலையை உருவாக்குகிறது. கள ஆய்வின்படி பானைகள் கட்டிய சில நாட்களிலேயே தேனீக்கள் அவற்றை ஆய்வு செய்ய தொடங்கி 3 வாரங்களுக்குள் காட்டு தேனீ கூட்டங்களாக பானைக்குள் குடியேறுகின்றன. ஒரு முறை கூட்டம் நிலை பெற்றவுடன் தேனீக்கள் விரைவாக தேனடைகள் அமைத்து புழுக்களை வளர்த்து மகரந்த துகள்கள் தேனை சேகரிக்க தொடங்குகின்றன. பானைகள் வெப்ப மண்டலத்திலிருந்து பாதுகாப்பு அளித்து தேனீ கூட்ட வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை வழங்குகின்றன. இந்த முறைக்கு மிக குறைந்த முதலீடு மட்டுமே தேவைப்படுகிறது. விவசாயிகள், தோட்டக்கலை ஆர்வலர்கள், கல்வி நிறுவனங்கள் எளிதில் பின்பற்றலாம். வீடுகளில் மரங்கள் இருந்தாலும் இம்முறையில் காட்டு தேனீக்களை வளர்க்க முடியும். புதிதாக உருவாக்கும் ஒவ்வொரு தேனீ கூட்டமும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. தேனீக்கள் தேன் மற்றும் மகரந்த துகள்களை சேகரிப்பதற்காக மலர்களுக்கு இடையே தொடர்ந்து சுற்றுவதால் பூக்களின் மகரந்த சேர்க்கை மேம்படுகிறது. சுறுசுறுப்பான தேனீ கூட்டம் கூட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கை சேவையை வழங்குகிறது. மாம்பழம், கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்ற மரங்கள் பயிர் வகைகளில் விதை மற்றும் காய் உற்பத்தி, பூசணிக்காய், வெள்ளரி உள்ளிட்ட கொடிவகை காய்கறிகள், எண்ணெய் வித்து பயிர்களில் விதை உற்பத்தி, மருத்துவ அலங்கார தாவரங்களில் மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் உதவுகின்றன. இதன் மூலம் அதிக மகசூல், தரமான விளை பொருட்கள் கிடைப்பதால் கூடுதல் வருமானத்தை உறுதி செய்கிறது. வேளாண் துறையை தாண்டி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் இந்திய தேனீக்கள் தங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன. உலக அளவில் மகரந்த சேர்க்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் இத்தகைய குறைந்த செலவிலான தேனீ வளர்ப்பு முயற்சிகள் அவசியமானவை. இவ்வாறு சிவகங்கை செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். வேளாண் பழமொழி சிந்தனை ஆடிப்பட்டம் பயிர் செய், ஆடிப்பட்டம் பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் பண்ணை ரீதியான வெண்பன்றி வளர்க்கும் சமயத்தில் பண்ணையில் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் கட்டடங்களை திட்டமிடுதல் மிகவும் அவசியம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனுமணியும் நிகழ்ச்சியே.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை பெறுவது எப்படி என்ற தகவல் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்திய தேனீக்களின்

0: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்துக் கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக அரசு

எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசியா அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15ஆம் தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இசை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:40 ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்க போறோம் சூப்பர் சூப்பரான திரை இசை பாடல்களின் தொகுப்பாக மதுரத்தென்றல். அடுத்த 55 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பா பாடல்கள் விளம்பரம் காத்துட்டே இருக்குங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை.

ரசித்த பாடலுடன் இங்கே நிறைவு பெறுகிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேரம் 9:15 இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து

காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 9:51:59 நட்சத்திர கிரகங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: கேட்டது காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து பாடலிதோ கற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நேர்கள் கேட்டு ரசித்த நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நமஸ்கார். அகில பாரதிய ரவிவாசரி சங்கீத சபா கே ஆஜ் கே இஸ் ஆயோஜன் மே ஹம் சுப்ரசித்த காயக் ஸ்ரீ சுதாகர் தேவ்லே ஜி கா சாஸ்திரி காயன் பிரஸ்துத் கர்னே ஜா ரஹே ஹே.
2: நமஸ்கார். இன் டுடேஸ் எடிஷன் ஆஃப் அகில பாரதிய ரவிவாசரிய சங்கீத சபா வி ஆர் ப்ளீஸ் டு ப்ரெசென்ட் அ கிளாசிக்கல் வோக்கல் பர்ஃபார்மன்ஸ் பை த ரெனவுண்ட் வோக்கலிஸ்ட் ஸ்ரீ சுதாகர் தேவ்லே.
1: எக் சங்கீத்மய பரிவார் மே ஜன்மே தேவ்லே ஜி நே அப்னி காயன் கி பிராரம்பிக் சிக்ஷா அப்னி மாதா சர்கீ ஸ்ரீமதி லதா தேவ்லே ஜி சே பிராப்த கி. ஆகி சல்கர் உன்னோனே குவாலியர் கரானே கே ஸ்ரீ ரகுநாத் வாக் ஜி சே விசேஷ ரூப் சே டப்பா காயன் சீகா ஆர் பத்மஸ்ரீ பண்டித் ஜிதேந்திர அபிஷேகி ஜி சே குரு சிஷ்ய பரம்பரா கே தஹத் ஹயால் ठुमरी நாட்டிய சங்கீத் ஆர் பஜனோ கி கஹன் சிக்ஷா கிரஹண் கி.
2: Born into a musical family, Shri Devle received his initial training in vocal music from his mother, the late Shrimati Lata Devle. Later, he specialized in tappa singing under the guidance of Shri Raghunath Vag of the Gwalior Gharana. Furthermore, under the traditional Guru Shishya Parampara, he received intensive training in khayal, dhumri, natya sangeet and bhajans from the Padma Shri recipient பண்டித் ஜிதேந்திர அபிஷேகி.
1: தான்சேன், காளிதாஸ், சவாய் கந்தர்வ ஜெய்சே பிரதிஷ்டித ராஷ்ட்ரிய சமாரோஹ் கே சாத் சாத் அமெரிக்கா, பிரிட்டன் ஆர் கடி தேசோ மே அப்னி கலா கா உத்கிருஷ்ட பிரதர்ஷன் கர்னே வாலே தேவ்லே ஜி ஆகாஷ்வாணி ஆர் தூர்தர்ஷன் கே ஏ கிரேட் கலாகார் ஹே. சாத் ஹி ஆப் சங்கீத் சிரோமணி ஆர் விக்ரமாதித்ய ஜெய்சே கை பிரதிஷ்டித சம்மானோ சே அலங்கிருத் ஹே.
2: அண்ட் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆகாஷ்வாணி அண்ட் தூர்தர்ஷன் ஸ்ரீ தேவ்லே ஹேஸ் டெலிவர்ட் outstanding performances at prestigious national festivals such as the Tansen, Kalidas and Savai Gandharva festival as well as in the USA, UK and the Gulf countries. He has also been honored with several prestigious awards including the Sangeet Shiromani and Vikramaditya awards.
1: Sudhakar Devle ji apne karyakram ki shuruaat raag Puriya se kar rahe hain. Vilambit khayal ke bol hain pyare degar lagi जो एक ताल में निबद्ध है. द्रुत ख्याल के बोल हैं चलो हटो जी छेल काहे रोके गेल जो त्रिताल में है. आपके साथ तबले पर संगत कर रहे हैं उल्लास राजहंस और हारमोनियम पर प्रमोद बोरगांवकर.
2: श्री सुधाकर देवले इज कमेंसिंग हिज परफॉर्मेंस विद राग पुरिया. द कंपोजिशन इज सेट टू एक ताल विद द लिरिक्स प्यारे देगर लागी. द कंपोजिशन इज सेट टू त्रिताल विद द लिरिक्स चलो हटो जी छैल काहे रोके गैल. अकम्पनिंग हिम ऑन द हारमोनियम इज प्रमोद बोरगांवकर एंड ऑन द तबला इज उल्हास राजहंस.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். நாளை காலை 6 மணிக்கு விளம்பரங்கள், விழிப்புணர்வு தகவல்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பால கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 அறிவோமாயிரம், 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால், உலக தாய்ப்பார் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். 10:00 கைவினையின் கவிதை, கொள்ளு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 12:10 இசை மேடை, அனாஹிதா ரவீந்திரன் மற்றும் அபூர்வா ரவீந்திரன் இருவரின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசையே வானில் இருக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:00 விளம்பரங்கள், விழிப்புணர்வு தகவல்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 எண்ணுயிர் தோழி, தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலிருந்து கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல் 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 2:15 மதுரத்தென்ற, 2:40 இந்தி மொழி பாடம், ஆசிரியர் நீலாவதி மெக்கானி அவர்கள், மாணவர் பிரியம் பிரதீக்ஷா ஜா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:30 மதுரத்தென்ற, 6:00 நிகழ்ச்சியும் நேரம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த வரிசை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். 7:15 தமிழில் செய்திகள். 7:35 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், ஒருங்கிந்த பண்ணையம் குறித்து மதுரை பாலமேடு கோணாப்பட்டி விவசாயி ராமநாதன் என்ற செந்தில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 அச்சாணி இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 ஸ்ரீ ராகவேந்திரா சரித்திரம் இசை பேருரை வழங்குபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:00 பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பாகும். கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை மணி 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.